சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அருள் மணக்கு.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: பயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

உமைக்கானவே. என் இதய துடிப்பொலியாய் உதிக்கின்றவும் நாமம் அன்பேவும் காதில் அது கேட்கின்றதா?

திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே எனதுயிரை.

0: ஆடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: உனக்கான அடையாளத்தை நீ உருவாக்கும் வரை உனக்கு எதிரான விமர்சனங்கள் ஒருபோதும் ஓயாது. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா?

0: செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. விடிகாத்தாலேருந்து இப்போ சேலத்தில் பல இடங்களில் வந்துட்டு இன்னைக்கு மழை வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்தியம் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி எது? நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்களோட பதிலை நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதிலா காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கலாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே நரேஷ் குமாரோட இது எங்க சேலஞ்சல பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்பட்றா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில் நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதில் நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்தில் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளை மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமேல் நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் உள்ள கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போகிறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியாக மாற்றுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே நம்ம குழந்தைங்களை இருக்கும் போது நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய பழம் அப்படின்னா கொய்யா பழம் தாங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழமும் அந்த பழம் தான். சரி, அந்த பழத்தில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான பல சத்துக்களையும் கொண்ட ஒரே ஒரு பழமாக வந்துட்டு அந்த கொய்யா பழம் இருக்குது. அந்த கொய்யா பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ஆதரிக்க உதவியா இருக்குது. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமானத்திற்கு உதவி செய்து மலச்சிக்கலை குறைக்கவும் உதவியா இருக்குது. அதே மாதிரி கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்க ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது. பொட்டாசியம் மாதிரியான சத்துக்கள் இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்குது. நார்ச்சத்து காரணமா ரத்த சர்க்கரை திடீரென அதிகரிப்பதை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு முறைகள்ல கொய்யாவையும் வந்துட்டு சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னும், குறைந்த கலோரி கொண்ட பழமாக இருக்கிறதுனால சமச்சீர் உணவுல நல்ல தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொய்யாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் சருமத்துடைய இயல்பான ஆரோக்கியத்தை ஆதரிக்குது அப்படின்னு மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கொய்யா இருக்கு இல்லையா, அந்த கொய்யா பழத்தை நல்லா கழுவி முழு பழமாக சாப்பிடுவது நார்ச்சத்தை பெற ஒரு நல்ல வழி, அளவோடு சாப்பிடுவது ரொம்ப முக்கியம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்திரிக்காய் 35 ரூபாய், வால் கத்திரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 35 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 105 ரூபாய், பூஷ் அவரை 105 ரூபாய், கேரட் 50 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 60 ரூபாய், தேன் வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 70 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய். அதே மாதிரி கீரைகள் கட்டொன்றுக்கு 24 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: அப்பா அப்பா,
3: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
2: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
3: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
2: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
3: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
2: ஆமாப்பா, அதுதான் சரி.
4: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ஒரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா சிங்கிபுரம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால சிங்கிபுரம், வாழப்பாடி, பெரிய கிருஷ்ணாபுரம், கொட்டவாடி, துக்கியாம்பாளையம், அத்தனூர்பட்டி, வேலூர், முத்தம்பட்டி, சின்ன கிருஷ்ணாபுரம், தமையனூர், மன்னாயக்கன்பட்டி, திம்மநாயக்கன்பட்டி, மேற்கு ராஜாபாளையம், புதுப்பாளையம், பழனியாபுரம், மன்னார்பாளையம், மங்களபுரம், மத்தூர், மேட்டுடையார் பாளையம், வைத்திய கவுண்டன் புதூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் 9 மணிக்குள்ளாதே உங்களுடைய வேலையை முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். அடுத்ததான் நாளைக்கு நம்மளுடைய சேலத்தில் 2 இடத்துக்கு வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா அஸ்தம்பட்டி துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால அஸ்தம்பட்டி, காந்தி ரோடு, வின்சென்ட், மரவநேரி, மணக்காடு, சின்ன திருப்பதி, ராமநாதபுரம், கண்ணங்குறிச்சி, புதியேரி, ஹவுசிங் போர்டு, கொல்லப்பட்டி, போரிமேடு, கொண்டப்ப நாயக்கன்பட்டி, ராமகிருஷ்ணா ரோடு, அழகாபுரம், ராஜாராம் நகர், சங்கர் நகர், 4 ரோடு, மிட்டாபுதூர், சாரதா காலேஜ் ரோடு, செட்டிச்சாவடி, விநாயகம்பட்டி, நகரமலை அடிவாரம், ஏற்காடு இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த இடங்கள், அதாவது அஸ்தம்பட்டி துணைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்த்தூர் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தினால எல்ஆர்சி, காந்தி நகர், அதுக்கப்புறமா கல்லுடைச்சான் குன்று, முருவம், பைத்தூர், வானபுரம், கல்லுக்கட்டு, நயினார்பாளையம், கடம்பூர் இந்த பகுதிகளிலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு தான் வரும். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மலை மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. தமிழக மலை மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அழகரை எஸ்டேட் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. இப்போ தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வரைக்குமே 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டு இருக்குது. இதனால கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் இன்னைக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யலாம் அப்படின்னும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,675 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 109,400 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் முட்டையுடைய விலை இப்போது 5.40 காசுகள் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், கடந்த நாட்களை விட இப்போ கம்மியாகி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதாவது கடந்த நாட்கள் அதிகமாக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாகி விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் இப்போ வந்துட்டு முட்டையோடைய விலை இருக்கு இல்லையா, அது கடந்த நாட்களை விட இப்போ 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லாமல் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, சேலம், ஏற்காடு, மேட்டூர் ஆகிய பகுதிகளில் இப்போ மழை பெய்திருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்டில் மட்டும் சேலத்தில் பல்வேறு பகுதிகளிலுமே வந்துட்டு மழை பெய்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுடைய ஊர்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக மழை பெய்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால சேலம் முழுக்கமே குழு குழு சூழல் இப்போ நிலவிருக்குது. சேலத்தில் நேற்றிரவு 8 மணி அளவில் தூரலாக தொடங்கிய மழை 30 மணி நேரத்துக்கு மேலாக கனமழையாக உருவெடுத்திருக்குது. அழகாபுரம் சாரதா கல்லூரி சாலையில் மழைநீர் வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடிருக்குது. சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் மழைநீர் தேங்கியிருக்கிறதுனால வாகன ஓட்டிகளும் பயணிகளும் அவதிக்குள்ளாகியிருக்காங்க. 4 ரோடு 5 ரோடு அஸ்தம்பட்டி பகுதிகளில் குழு குழு சூழல் நிலவியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்காட்டில் நேற்று நைட்டு 9:15 இடிமின்னலுடன் பலத்த காற்றுடன் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகியிருக்குது. இதனால ஏற்காடு முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியிருக்குது. பலத்த மழையால் வாகனங்களை இயக்க முடியாமல் ஓட்டுநர்கள் சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகளில் 12 நாளுக்கு அப்புறமா நேற்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 மணி நேரம் மட்டும் மழை பெய்திருக்குது. மேட்டூர் சுற்று பகுதிகளில் கடந்த மாதம் 21 தேதி 6.8 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்குது. அதுக்கப்புறமா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்குது. அதனை தொடர்ந்து 12 நாட்களுக்கு அப்புறமா நேற்று நைட்டு 8:30 அளவில் மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்திருக்குது. 30 மணி நேரம் நீடித்த இந்த மழையால் வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சி விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாரமங்கலம் சுற்று வட்டாரத்திலையுமே வெயிலுடைய தாக்கம் சில நாட்களாகவே அதிகமாகவே இருந்துச்சு. அதனால குழந்தைகள் பெரியோர்கள் இரவில் பெரும் சிரமப்பட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில் நேற்று நைட்டு 7:20 திடீரென மழை பொழிய ஸ்டார்ட் ஆகியிருக்குது. தொடர்ந்து 45 நிமிடங்கள் கனமழை பெய்திருக்குது. இதனால குளிர்ந்த காற்று வீசியதனால மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னைக்கு வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்மளுடைய சேலம் மெட்ரோனையுடைய நீர்மட்ட நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 71.55 அடியாகவும் நீரிருப்பு 34.04 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1424 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 15,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து மிகவும் குறைஞ்சி வெறும் 1424 கனஅடி அப்படி மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் ஜாரு முள்ளின் பிஎஸ்பி உடைய காம்போல எம்ஐஎம்ஐ சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் பராமரிப்பு பணியில் நடந்த காரணத்தினால 4 ரயில் சேவையில் இப்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கோவை ரயில்வே சந்திப்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால அந்த வழியாக இயக்கப்படக்கூடிய 4 ரயில்களுடைய இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நேற்று புறப்பட்ட தன்பாத் டு போத்தனூர் எக்ஸ்பிரஸ் ரயில், அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து, நேற்று முன்தினம் புறப்பட்ட திப்ருகர் கன்னியாகுமரி விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து, இது ரெண்டுமே வர 7 அதே தடத்தில் இயக்கப்பட இருக்குது. அப்படின்னும் வர 7-8 ஆகிய தேதிகளில் இயக்கப்படக்கூடிய ஆலப்புழா டு தன்பாத் விரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் 2 நாட்களிலும் அதே தடத்தில்

இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஒருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேஸுடைய தன்னாணி நாணய சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் கிராமுக்கு 10,000 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு வழங்கப்படும் அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போ கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படக்கூடிய தங்க நகை கடன் கிராமுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படி மாதிரி கூட்டுறவுத்துறை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுறவு நிறுவனங்களில் கடந்த வருஷங்களில் நகை கடன்களுக்கான அதிகபட்ச வட்டி 12%-13% உயர்த்தப்பட்டிருக்குது. மேலும் தங்கத்துடைய சந்தை மதிப்பில் 75% அல்லது கிராமுக்கு அதிகபட்சமாக 7,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 6 மாதங்கள் அவகாசம் உடைய கடன்களுக்கு மாதாந்திர சராசரி சந்தை மதிப்பை கணக்கில் வைத்து 75% வரைக்குமே கடன் வழங்கப்பட்டு வந்திருக்குது. அப்படின்னும் நகை கடன் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. நகை கடன்களுக்கு கிராமுக்கு கடன் தொகை அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை அல்லது சந்தை மதிப்பில் 75% வரைக்கும் மாற்றி அமைத்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி மாவட்ட மத்திய மற்றும் கூட்டுறவு வங்கிகள் வழங்கப்படக்கூடிய நகை கடன் வட்டிக்கும் தொடர்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக வழங்கப்படும் அப்படின்னும் நகை கடன்களுக்கான வட்டிக்கும் இடையேயான அந்த பெரிய வேறுபாடு நிலவிட்டு வந்துட்டுருக்குது. இந்த சீரமைக்கக்கூடிய வகையில் மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் விதிக்கக்கூடிய வட்டி கூட்டுறவு கடன் வங்கிகளில் வழங்கப்படக்கூடிய வட்டியை விட குறைந்தபட்சம் 3.25% வரைக்குமே குறைவாக இருக்க வேண்டும். அதே சமயம் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் லாப வரம்பு 2.25% மிகாமல் இருக்க வேண்டும் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது உயர்த்தப்பட்ட கடன் அளவானது இனி புதிதாக வழங்கப்படும் நகை கடன்கள் மற்றும் ஏற்கனவே பெறப்பட்டு தற்போது பிறப்பிக்கப்பட்டு வரக்கூடிய நகை கடன்களுக்கும் முழுவதுமாக பொருந்தும் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா ராம் அவர்கள் வந்துட்டு தருமபுரி பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ராம். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: அப்பா அப்பா,
3: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
2: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
3: என்னமா உரல்ல தண்ணி தேங்கனா என்ன ஆக போகுது?
2: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
3: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
2: ஆமாப்பா, அதுதான் சரி.
4: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் 3 ரயில்களுடைய நேரம் இப்போ மாற்றப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றமானது நாளையிலேருந்து

போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் கோட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்களுக்கு வரக்கூடிய 3 ரயில்களுடைய நேரம் இப்போ மாற்றப்பட்டு நாளையிலிருந்து அமல்படுத்தப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சென்னை சென்ட்ரல் டு பாலக்காடு விரைவிரையில் நள்ளிரவு 12:58 மணிக்கு பதிலாக 12:53 மணிக்கு வரும் அப்படின்னும், அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் டு கோவை சேரன் விரைவிரையில் 10 நிமிடங்களுக்கு முன்னதாகவே, அதாவது நள்ளிரவு 1:13 பதிலாக 1:03 வந்துடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நியூ ஜல் பைகுரி, அதுக்கப்புறமா நாகர்கோவில் அம்ரித் பாரத் வார விரைவிரையில் காலையில் 9:58 மணிக்கு பதிலாக 9:43 மணிக்கு வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததா, இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போ மழைக்காலம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, சளி இருமல் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது, முக்கியமாக சளியில் வந்துட்டு அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வல்லாரை இருக்குது இல்லையா, அந்த வல்லாரையும் துளசியும் கலந்து நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது சளிக்கு கொஞ்சம் ஏதமாக இருக்கும், அதே மாதிரி அது கொஞ்சம் நம்மளுடைய உடல் நலத்துக்கும் நல்ல ஒரு நல்ல விஷயத்தை தரும். ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியில் மதியம் 2 மணியிலேருந்து 3 மணிக்குள்ள வரப்பாகக்கூடிய இன்று நலமுடன் நிகழ்ச்சி கேளுங்க நாகராஜ் அவங்களோட. ஸோ உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள், அப்புறமா டாக்டர்ஸோடைய அட்வைசஸ், மூத்தருடைய ஆரோக்கிய முத்துக்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணியிலேருந்து 3 மணிக்குள்ள நாகராஜ் அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சமூகத்தில் அமைதியை உருவாக்குவது சட்டமா நல்ல மனிதநேயமா, சமூகத்தில் அமைதியை உருவாக்குவது சட்டமா நல்ல மனிதநேயமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ தாக்கோ சார்பில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் தாட்கோ மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கழகம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு சென்னையில் மென்பொருள் வலைதளம் வடிவமைப்பாளர் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் மேம்பாட்டாளர் பயிற்சியும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மென்பொருள் வலைதளம் வடிவமைப்பாளர் பயன்பாட்டு மென்பொருள் மேம்பாட்டாளர் தரவு பகுப்பாளர் அதுக்கப்புறமா நுண்நிதி நிர்வாகம் மற்றும் காப்பீட்டு முதல்வர் முகவர் பயிற்சியும், மதுரை மாவட்டத்தில் தரவு பகுப்பாய்வாளர் மென்பொருள் வடிவமைப்பாளர் நுண்நிதி நிர்வாகம் மற்றும் காப்பீட்டு முகவர் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மென்பொருள் சார்ந்த பயிற்சிகள் பெறுவதற்காக இளங்கலை பொறியியல் மற்றும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடங்களில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னும், நிதி சார்ந்த பயிற்சிகள் பெற இளங்கலை வணிகவியல் மற்றும் இளங்கலை வணிக நிர்வாகவியல் ஆகிய பாடங்களில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 18 வயது முதல் 35 வயது கொடுக்கக்கூடியவங்களாகவும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கு சென்னை கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் இந்த நடைபெற இருக்குது அப்படிங்க சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் சேருவதற்கு தாட்கோ மூலமாக www.தாட்கோ.com அப்படிங்கிற இந்த முகவரியில் நீங்கள் பயன்பெறலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு தகவல் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, சிவா அவர்கள் வந்துட்டு மேட்டூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிவான்னா, உங்களுக்கு நாளைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டுச்சிக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சமூகத்தில் அமைதியை உருவாக்குவது சட்டமா நல்ல மனிதநேயமா? சமூகத்தில் அமைதியை உருவாக்குவது சட்டமா நல்ல மனிதநேயமா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மள நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுச்சிக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக வரதுக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி எது? நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி எது அப்படிங்கிறத இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சீஸ்மோகிராஃப். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலேருந்தும், ஜாதிமுருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், அதே மாதிரி ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலேருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரிலேருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, வசந்தகுமார் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களோட பதிலாக பதிவு பண்ணுங்கள். சரி சித்த கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, காலையில் 7 மணிலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளும், காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் தினமும் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலாக மறக்காமல் நீங்கள் வந்துட்டு நம்மளோட நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களோட பதிலாக பதிவு செய்யணும். நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ நாங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன்.
2: ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கேம் தான் விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னு சொல்லிடலாமா?
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம் ஐடியர் மக்களை, எல்லாருக்கும் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டீங்களா பிரதீபா? என்ன நினைப்பாங்க எல்லாரும்?
2: எல்லாருக்குமே ஒரு குட் மார்னிங். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த காலை பொழுதுல. என்ன கேம் அப்படின்னா, சொன்னதை மாற்று.
1: சொன்னதை மாத்திரதா? புரியல.
2: சொன்னதை மாற்றணும், நான் என்ன சொன்னாலும் அதை மாற்றிடணும். லைக் எப்படின்னா, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் எந்திரிச்சு காலையில் டீ குடித்தேன் அப்படின்னு நான் ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும்.
1: நான் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போனேன்னு சொல்லலாமா?
2: வாக்கிங் போனேன்னு சொல்லக்கூடாது, குடித்ததுக்கான சம்மந்தமாகவே நான் என்ன டீ குடித்தேன்னு சொல்லணும்னா, நீங்கள் மாற்றி வேறு ஏதாவது குடித்ததை சொல்லலாம்.
1: நான் காலையில் எந்திரிச்சு 1 லிட்டர் தண்ணி குடித்தேன்,
2: அந்த மாதிரி மாற்றி சொல்லலாம்.
1: சாம்பார் குடித்தேன், ரசம் குடித்தேன்.
2: நீங்கள் குடிப்பீங்க சாம்பார் ரசம் எல்லாமே,
1: அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகே, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி சொல்லணும். வேறு ஏதாவது சொல்லுங்கள் உதாரணத்துக்கு.
2: அம்மா மதிய உணவுக்கு சாதம் சமைச்சாங்க.
1: அம்மா மதிய உணவுக்கு சாலட் சமைச்சாங்க. அந்த மாதிரி ஸ்பிரிங் ரோல் சமைச்சாங்க, சிக்கன் கொக்கா சமைச்சாங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம்.
2: உங்க வீட்ல மட்டும் தான் அப்படி சமைப்பாங்க.
1: ஓகே மக்களே, இந்த மாதிரி தான் இன்னைக்கு நாம விளையாட போறோம். என்ன பேர் வச்சிருக்கீங்க?
2: சொன்னதை மாத்துங்க.
1: இந்த விட நல்ல பேரை நீங்களே ஒன்று யோசிச்சு வச்சிருப்பீங்க, அதை சொல்லுங்க, உடனே அந்த பேரை மாத்திடலாம். ஓகேவா? மறக்காம கால் பண்ணுங்க மக்களே. 9787-107-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக முதல் நேர ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மாணிக்க வேலன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: நேற்று நம்ம ஊர்ல மழையா?
3: இல்லை, அப்படியே விட்டு விட்டு தூரல் வந்துட்டு.
1: தூரல் வந்துச்சு. ஆமா, இங்க நைட் மழை பெஞ்சிருக்கு போல. நான் எங்க வீட்டு சைடு மழை இல்ல, நம்ம இங்க சேலத்துல மழை.
3: ஓகே அண்ணா.
1: அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: தெரியுங்க, சொன்னது.

0: கடைக்கு சென்று அப்பளம் வாங்கினார்.
1: அப்பளம் ஏன் திடீர்னு அப்பளம் ஞாபகம் வந்துச்சு?
0: சாப்பாடு டைம்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமை அருமை. ரொம்ப நன்றி மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு
2: பிரதீபா? அதாவது அதான் நான் சொன்ன பேர் தான் வந்து நிறைய பேர் வித்தியாசமா சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே, இருந்தாலும் நான் சொல்றேன் என்னன்னா மாத்தி சொன்னதை மாத்துங்க
1: சொன்னதை மாத்துங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். இதனைத் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக ஷாய் நரேஷோட ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களையும்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பார், ஐயோயோ, அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பார் போகிறது தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா சொன்னதை மாற்றுங்க, இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது நாங்கள் ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியம் அப்படியே தான் சொல்லணும், ஆனால் நடுவில் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றி சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அப்பா மாலையில் நியூஸ் பேப்பர் படித்தார் அப்படின்னா, ஒரு அப்பா மாலையில் வேறு ஏதாவது புக்ஸ் படித்தார், அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்.
2: 9787-07-107-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். நான் ருக்மணி அம்மா பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ருக்மணி பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: சூப்பர். சாப்பிட்டாச்சா?
3: இனிமேல் தான் சாப்பிடுவேன்.
2: ஓகே பாட்டி. இங்க குளுகுளுன்னு இருக்கா வெயில் அடிக்குதா? அங்க குளுகுளுன்னு இருக்கா வெயில் அடிக்குதா பாட்டி?
3: உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
2: கீழே தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல பாட்டி,
3: சூரியன்
2: பாட்டி. சரிங்க பாட்டி, இன்னைக்கான விளையாட்டு விளையாண்டுருவோமா? என்ன விளையாடுறோன்னு
3: தெரியுமா?
2: நல்லா இருக்கு பாட்டி, இந்த பேர் சூப்பர் பாட்டி. இதுக்கு தான் பாட்டி ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். சரிங்க பாட்டி, விளையாண்டுருவோமா?
3: அதுக்கு முன்னாடி அந்த காதல் துவங்கியது கண்கள் மயங்கிதன்னு ஒரு பாட்டு மெலோடி சாங்.
2: ஆமா ஆமா பாட்டி,
3: அந்த பாட்டை போடுங்க. நேத்து மத்தியானம் 1 மணிக்கு போட்டிருந்தாங்க, அதாவது 8 திக்கும் நம் குரலுக்கு முன்னாடி, அந்த இது வர்றதுக்கு முன்னாடி பாட்டு வருமல்ல, அப்படி வந்தது அந்த பாட்டு.
2: சரிங்க பாட்டி,
3: அதனால அந்த பாட்டு போட்டுருங்க.
2: சரிங்க,
3: அப்புறம் டீ கடை பாட்டும் போட்டுருங்க.
1: ஓகே பாட்டி,
2: விளையாடுவோமா?
3: விளையாடலாம்.
1: ஓகே பாட்டி, உங்களுக்கான முதல் கேள்வி, மீனா சிவப்பு நிற டிரஸ் அணிந்தால்
3: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: மீனா சிவப்பு நிற டிரஸ் அணிந்தால்
3: மீனா சிவப்பு நிற பை பேக் பேக் எடுத்துட்டு பேக் எடுத்து
1: பாட்டி, நீங்க டிரஸ்ஸே தான் சொல்லணும், ஆனா கலரை மாத்தி சொல்லணும்.
3: சரி, மீனா கிரீன் கலர் டிரஸ் அணிந்திருந்தால்.
2: சூப்பர் பாட்டி.
1: ராஜா காலையில சைக்கிள்ல போனாரு.
3: ராஜா காலையில பைக்ல போனாரு.
1: சூப்பர் பாட்டி, அருமையா சொன்னீங்க. அடுத்தது, குழந்தை மாம்பழம் சாப்பிட்டது.
3: குழந்தை வாழைப்பழம் சாப்பிட்டது.
1: சூப்பர் பாட்டி, ரொம்ப அருமையா விளாண்டீங்க. நன்றி.
2: ரொம்ப நன்றி பாட்டி, அருமையா
3: விளாண்டீங்க.
2: தாதகாப்பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா சிறப்பா அற்புதமா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி நம்ம கூட விளையாண்டதுக்கு.
1: ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-07-107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சொன்னதை மாற்றுங்க, ஆனால் ருக்மணி பாட்டி வந்துட்டு மாற்றி யோசி இப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பேரை கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறையா நேயர்கள் கூட சேர்ந்து இந்த மாற்றி யோசி இல்லைனா சொன்னதை மாற்றுங்க இந்த கேமில் விளையாடலாம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு சொல்லுங்க பிரதீபா, உங்க
2: வாயால. அதாவது சொன்னதை மாத்துங்க.
1: சொன்னதை மாத்திடலாம். இந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது?
2: இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னா, நாங்கள் சொல்ற அந்த வாக்கியத்துல நாங்கள் என்ன சொல்ல வரோமோ அதை நீங்கள் அப்படியே சொல்லணும். ஆனால் உள்ளே இருக்க அந்த விஷயத்தை மட்டும் மாற்றி சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் பிரதீபா. திவாகர் சேலம் இரும்பாலிலிருந்து இனத்தினர் எழிலரசி நிலையத்தில் நலமாக இருக்காங்களா? நம்ம நேர்களை நம்ம சொன்னாங்களா நலமா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும் அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன்.
1: சூப்பரா இருக்கு.
3: எப்படி போயிட்டு இருக்கு காலை பொழுது அனைவருக்கும்?
1: அக்கா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அக்கா. நேத்து வேற இங்க மழை பெஞ்சது, ஜில் ஜில் கூல் கூல்னு இருக்கு.
3: அப்பப்ப இங்கேயும் கிளைமேட் நல்லா இருக்கு. மழை சூரியன் வந்து எட்டி எட்டி பாக்குறாங்க.
1: அப்படியா?
3: வரைஞ்சு வரைஞ்சு.
1: ஆமா அக்கா, அதே மாதிரி தான் அக்கா இங்கேயும் இருக்காங்க. சரிங்க அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம்
1: தெரியுமா? மாத்தி யோசிச்சிடலாமா?
2: ஓகே கவலை இல்லாமாக்கா. ஓகே, உங்களுக்கான முதல் வாக்கியம், சுரேஷ் வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தார்.
3: சுரேஷ் வீட்டில் ரேடியோ கேட்டு கொண்டிருந்தார்.
1: வாவ் சூப்பர் அக்கா,
2: சூப்பர் அக்கா, அருமையா சொன்னீங்க. அடுத்தது, அண்ணன் கடற்கரைக்கு நண்பர்களுடன் சென்றார்.
3: அண்ணன் உணவகத்திற்கு நண்பர்களுடன் சென்றார்.
2: அருமை அக்கா. அடுத்தது, ரம்யா காலை 7 மணிக்கு எழுந்தாள்.
3: ரம்யா மாலை மதியம் முறைங்க மாலை 7 மணிக்கு எழுந்தாள்.
2: ஓகே அக்கா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நன்றி
3: நன்றி. நாளைக்கு பாப்பா சிவன்யாவோட நாளைக்கு பர்த்டே, 11வது பர்த்டே நாளைக்கு.
1: அக்கா ஹாப்பி பர்த்டே டு பாப்பா அக்கா.
3: நாளைக்கு
1: அட்வான்ஸ்.
3: அப்புறம் கண்முன்னே சிரிக்கிற என்ற சாங்ஸ் ஓட் போடுறேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும் தானே என்ன இருந்தேன்னு ஓட் பண்றேன். அரும்பு மலரே சாங்ஸ் டெடிகேட் பாப்பாவுக்காக.
1: பண்ணிடலாம் பண்ணிடலாம்க்கா, பண்ணிடலாம்.
3: ஓகே நன்றி
1: நன்றி. பாப்பாவுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொன்னு சொல்லுங்கக்கா.
3: ஓகே ஓகே சொல்லிடுறேன்.
1: நன்றி
3: சொல்லிடுறேன். ஹாஸ்டல்ல இருக்காங்க.
1: சரி சரிங்கக்கா, சரி
2: நன்றி நன்றி அக்கா.
3: ஓகே பை பை நன்றி.
2: ஸோ ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழில் அரிசி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக அருமையாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. மைடிய நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு
1: சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபா எங்களுடன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் January 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
3: வாகை சூடவா.
4: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகர் ரெண்டு பேருமே உங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, மாற்றி சொல்லுங்க இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். சொன்னதை மாற்றுங்க இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் நாகராஜன்.
5: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு, நல்லா
5: இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
6: ஆமா ஆமாங்கண்ணா. எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். திவாக, நேத்து நைட் இங்க மழை தூங்கும்போது மின்னலா இருந்தது, காலையில பார்த்தா நல்லா மழை பிடிஞ்சிருக்கு.
6: அப்படியா?
5: நல்லா வெயில் அடிக்குது.
6: நல்லா வெயில் அடிக்குது.
5: ஆமாங்க.
6: சரி சரி.
5: மழைன்னு சொன்னீங்களா, அதனால நான்
6: சொன்னேன். ஆமா ஆமாங்கண்ணா. சேலத்துல மழை, நம்ம ஏரியாவில மழை இல்லைங்கண்ணா. நம்ம ஏரியா கொஞ்சம் இங்க இருந்து
5: கொஞ்சம் மழை நல்லா
6: தான் இருந்திருக்கு. சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம் அண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
5: தெரியுமா? மாத்தி சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொல்றதை நாங்க மாத்தி சொல்லணும்.
6: ஆமாங்கண்ணா, விளையாண்டுருவோமா?
5: விளையாடலாம்.
6: ஓகேங்கண்ணா. உங்களுக்கான முதல் வாக்கியம் என்னன்னா,
4: மணி மணி பையில் இரண்டு புத்தகங்கள் வைத்திருந்தார்.
5: மணி பையில் பணத்தை வைத்திருந்தார்.
4: சூப்பர் சூப்பர் அண்ணா. அம்மா கடையில் காய்கறி வாங்கினார்.
5: அம்மா கடையில் மளிகை பொருள் வாங்கினாள்.
4: ஓகேண்ணா. சதீஷ் மாலை கிரிக்கெட் விளையாடினார்.
5: சதீஷ் மாலையில் கபடி விளையாடினார்.
4: சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா
5: விளையாண்டீங்க. ஒருத்தர் டாக்டர் கிட்ட
6: போனாரு,
5: டாக்டர் செக் பண்ணிட்டு இனிமே நீங்க மீன் கோழி ஆடு சாப்பிடறத நிறுத்தணும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லிருப்பாரு? சாப்பிடறத
6: நான் எப்படி நிறுத்த முடியும்? அதை சாப்பிடறத நான் எப்படி நிறுத்த முடியும்னு கேட்டாருங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல நகைச்சுவையான ஆள் போல. ரொம்ப நன்றி அண்ணா.
5: நன்றி நன்றி.
6: மேட்டுப்பாளையம்ல இருந்து நாகராஜன் நான் கால் பண்ணி சூப்பரா விளாண்டு அது கூட ஒரு நகைச்சுவையும் சொன்னாரு, அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி அண்ணா. உண்மையாலுமே அது எப்படி வந்து ஆடு கோழி சாப்பிட்றதெல்லாம் நாம நிறுத்த முடியும், வாய கட்டியாக போட முடியும்? என்னங்க டாக்டர் இப்படி பேசியிருக்கீங்க சொல்லுங்க பிரதீபா.
4: இல்லை, நம்ம அதை தான் சாப்பிடக்கூடாது,
6: நாம் அதை சாப்பிடக்கூடாது. அவர் அப்படி தெளிவாக சொல்லியிருக்கணும். விவரம் இல்லாத டாக்டராக இருக்காரு போல. சரி மக்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடு கேட்டு வாங்க மக்களே.

0: ஆரோக்கியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: 8.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். சோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது மாத்தி சொல்லுங்க இல்லைன்னா சொன்னதை மாத்துங்க இல்லைனா மாற்றி யோசிங்க, இப்படி நிறையா பேர் இருக்குது. ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாட்ணும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்
2: அண்ணே. ரேடியோ துரையண்ணா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க
3: துரையண்ணா.
2: அருமை அருமைண்ணா. எப்படின்னா அங்க மழையா நம்ம ஊர்ல?
3: அப்படியே மோடம் போட்ட மாதிரியே இருக்கு.
2: மோடம் போட்ட மாதிரியே இருக்கு.
3: தங்கை
1: ஜன்னலை திறந்தால்
3: என்னங்க?
1: தங்கை ஜன்னலை திறந்தால்
3: தங்கை கதவை திறந்தால்
2: அருமை அருமை. ஓகே,
1: நான் அடுத்து. அப்பா அலுவலகத்திற்கு காரில் சென்றார்.
3: அப்பா அலுவலகத்திற்கு சைக்கிளில் சென்றார்.
1: ஓகே, நான் அடுத்தது. ரேகா மாலை நண்பருக்கு ஃபோன் செய்தால். ஹலோ அண்ணா.
3: ரேகா அலுவலகத்துக்கு நடந்து சென்றார்.
1: இல்லண்ணா, ரேகா மாலையில் நண்பருக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ.
3: ரேகா நண்பருக்கு மாலையில் கடிதம் எழுதினார்.
2: அருமை அருமை. சூப்பரா லாண்டிங்க துரையண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி நன்றி அண்ணா.
3: நன்றி நன்றி.
2: நம்ம துரையண்ணா கோயில இருந்து கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி துரையண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு
1: மைடிய நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே வரணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது சொன்னதை மாற்றுங்க, இந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். கடந்த ஒரு மணி நேரம் நம்ம கூட நிறைய பேர் சூப்பராக ஜாலியாக அருமையாக விளையாண்டாங்க. ஸோ அதே மாதிரி விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் அறிமுகத்திலிருந்து கலை சொல்லிங்க அன்பு பிரதீபா அவர்களே.
1: அன்பு கலை செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க
2: சொல்லுங்க. பிரதீபா, உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
3: நீங்க வந்து நான் இருக்கேன்,
2: எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
3: இங்க நான் ஒருத்தர் இருக்கேன்.
2: நானும்
3: உங்களுக்கான முதல் வரி என்னன்னா, ரவி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தார்.
2: ரவி புதன்கிழமை வீட்டில் இருந்தார்.
3: ஓகே, சூப்பர் அக்கா. சுரேஷ் கடையில் 1 கிலோ தக்காளி வாங்கினார்.
2: பேர் சொல்லுங்க ஒரு முறை.
3: சுரேஷ். சுரேஷ் நல்லா இருக்கா?
2: சுரேஷா?
3: ஆமா சுரேஷ்.
2: சூப்பர். அதுக்கு மேல சொல்லுங்க.
3: சுரேஷ் கடையில் 1 கிலோ தக்காளி வாங்கினார்.
2: நன்றி
3: கலை செல்வி அக்கா, சூப்பரா
2: நன்றிங்க. நன்றி
1: நன்றி அக்கா.
3: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபா எங்களோட. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேர் நீங்களே சொல்லுங்க. என்ன பேர் வச்சுங்க இதுக்கு?
1: அதாவது மாத்தி சொல்லுங்க, இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
3: மாத்தி சொல்லுங்கன்னு
1: வச்சுங்க. ஆமா, சொன்னதை பாத்துங்க.
3: பாத்தீங்களா, அவங்களே பேர் மறந்து போயிட்டாங்க பாவம். அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
6: பிரதீபாவுடன்.
2: ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேர் என்னமோ சொன்னீங்களே, என்னம்மா
6: அதாவது சொன்னதை மாத்துங்க, இந்த கேம் தான் விளையாண்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா
2: சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
6: என்ன அப்படின்னா, அதாவது நாங்க ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அதை நீங்க வந்து அந்த விஷயத்த மட்டும் மாத்தி சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7070178 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம் பிரபா பாப்பா, நல்லா இருக்கீங்களா? நான் கஸ்தூரி பேசுகிறேன்.
6: சூப்பராக இருக்கோண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க.
6: ஓகே ஓகேண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் தெரியுமாண்ணா?
7: அதாவது மாற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு விளையாட்டு.
6: ம், விளையாடலாமாண்ணா?
7: சொல்லுங்க.
6: ஓகே, நான் உங்களுக்கான முதல் வரி, ரமேஷ் காலை இட்லி சாப்பிட்டார்.
7: ரமேஷ் காலையில் உத்தப்பம் சாப்பிட்டார்.
6: சூப்பர் அண்ணா, அருமையா விளாண்டீங்க. அடுத்தது, அப்பா மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தார்.
7: அப்பா என்ன? அப்பா
6: மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தார்.
7: அப்பா
6: மேல் புத்தகத்தை வைத்தான்.
7: தம்பி நாற்காலியின் மேல் புக்கை வைத்தான்.
6: ரொம்ப அருமையா விளாண்டீங்கண்ணா, நன்றி.
7: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
6: நன்றி, நன்றி அண்ணா.
2: திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாக்கரனுடன் என் கூட இன்றைக்கி பிரதீபாவும் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காங்க. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிக்கணும், மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-7070178 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக கௌதம் ஜெயதிலகரோட ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. நேரம் இப்போ 10:22 தாண்டி போயிட்டுருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நடந்திருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, சொன்னதை மாற்றுங்க, இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் சொல்கிற விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு நடுவில் இருக்க விஷயத்த மட்டும் மாற்றி சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ரமேஷ் காலையில் இட்லி சாப்பிட்டான் அப்படின்னா நீங்கள் ரமேஷ் காலையில் தோசை சாப்பிட்டான் இந்த மாதிரி மாற்றி சொல்லலாம். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து இந்த கேமை ரொம்ப சூப்பரா ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் நினைச்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நேற்று சேலம்ல நல்ல மழை பெஞ்சது. அப்படி
3: நேற்று சேலம்ல மழைனா நம்ம வேலூர்ல எப்படினா?
2: நம்ம வேலூர்ல லைட்டா மழை வந்துச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு, மத்தபடி பெரிய மழையெல்லாம் இல்ல. நானு சேலம்ல நல்ல மழை கேள்விப்பட்டேன்.
3: ஆமாண்ணா, சேலம்ல ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சிருக்கேண்ணா.
2: சூப்பர் சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க.
3: கண்டிப்பாண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: ஆமா ஆமா, நடுப்புற இருக்கிறத கொஞ்சம் மாத்தி சொல்லணும்.
3: ஆமாங்கண்ணா, விளையாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் வாக்கியம்,
1: அம்மா சமையல் அறையில் காய்கறி நறுக்கினார்.
2: அம்மா சமையல் அறையில் தயிர் உரை கூடினாள்.
1: ஓகே, நான் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது, ராஜ் காலை பைக்கில் அலுவலகம் சென்றார்.
2: காலையில் ராஜ் காரில் அலுவலகம் சென்றார்.
1: ஓகே, நான் அடுத்தது, குழந்தை ஒரு சாக்லேட் சாப்பிட்டது.
2: குழந்தை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டது.
1: ஓகே, நான் அருமையா விளாண்டீங்கண்ணா. நீங்களும் இதே மாதிரி விளையாண்டு 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த கேம்ல எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: பிரியர்களா நீங்க?
1: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
1: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் January 30, 2027 சனிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.
1: முன்பதிவிற்கு 9962727804.
2: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
3: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
4: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
5: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
6: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 சமுதாய வானொலியில்.
7: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
8: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
9: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, சொன்னதை மாத்துங்க, இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா,
8: உங்ககிட்ட ஒரு வரி இல்லை வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தில் வர வார்த்தையை மட்டும் நீங்கள் மாற்றி சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
9: ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம்,
9: காலை
10: வணக்கம்.
8: வணக்கம்,
10: வணக்கம்
8: சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம ஏரியா சைடு மழை இல்லனா, மின்னல் காற்று அப்படியே வந்துட்டு போயிடுச்சு. வரட்டும் வரட்டும் வரட்டும்ண்ணா, வரட்டும்ண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
10: ஒரு ஆட்சி சொல்லுங்க, அது ஒரு ஆட்சியை மாற்றி சொல்லுங்க.
8: ஆமாங்கண்ணா, விளாண்டுருவோமா? குமார் காலையில் நியூஸ் பேப்பர் படித்தார்.
10: குமார் காலையில் ரேடியோ கேட்டார்.
8: ஓகே, அடுத்து விஜய் மாலையில் கடற்கரைக்கு சென்றார்.
10: விஜய் மாலையில் சினிமாவுக்கு சென்றார்.
8: சூப்பரண்ணா. ரம்யா வீட்டில் பாடல் கேட்டுக்கொண்டிருந்தாள்.
10: ரம்யா வீட்டில் பாடல்
8: கேட்டுக்கொண்டிருந்தாள். சமையல் செய்து கொண்டிருந்தார். சூப்பர் சூப்பர் பாஸ்கர், அருமையா நீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா.
10: நன்றி
8: நன்றி நன்றி அண்ணா, நன்றி.
9: மைடே நேர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, சொன்னதை மாற்றுங்க, இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லணும். ஸோ இந்த கேமில் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடலாம்.
11: ஹாய், வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து உன்னை பார்த்தாலே. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு மக்களே. ரெண்டு மணி நேரம் எப்படி போணுச்சுன்னு தெரியல, டக்கு டக்குன்னு போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய நேர்கள் கால் பண்ணி சூப்பரான இந்த மாத்தி யோசி அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டாங்க.
5: ஆமாம், நிறைய பேர் விளையாண்டாங்க.
4: கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல வளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே உங்களோட ஒத்துழைப்பை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக கிளம்புற மக்களே. இன்னைக்கு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர்
5: 9787707 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்.
4: இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கருத்துக்கள் எதாக இருந்தால் தாராளமாக அனுப்புங்க. இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட நிறையா பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறோம் மக்களே. நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பாய் பாய்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பருத்தி பூச்சி கட்டுப்பாடு, குளிர்கால பூச்சிகளை எதிர்த்து போராடுறதுக்கான பயிர் எச்ச மேலாண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பருத்தி அறுவடைக்கு அப்புறமா அதனுடைய தண்டுகளும் எச்சங்களும் பூச்சி தொல்லைகளுக்கு புகலிடம் அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட குளிர்கால தூய்மை பணியை இப்பவே வந்து நம்ம திட்டமிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட பருத்தி வயல்களை பூச்சி தொல்லைகளுக்கு விரும்பத்தகாததாகவும் களைகள் வளர முடியாததாகவும் வச்சிருக்க பருவத்துக்கு பருவம் ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. அறுவடைக்கு முன்னாடி களை கணக்கெடுப்புகளை மேற்கொண்டு வெட்டி சிலியம் வாடல் நோயை கண்காணிக்கிறதன் மூலமா இரக தேர்வு அதோட மேலாண்மை திட்டமிடலை மேற்கொள்ளலாம். அறுவடைக்கு அப்புறமா பருத்தி பூச்சி மற்றும் களை கட்டுப்பாட்டு திட்டத்தை உருவாக்குறது முக்கியம். பருத்தியின் மிக மோசமான பூச்சிகளும் களைகளும் ஏராளமாகவும் நல்லா மறைஞ்சிக்க கூடிய திறனுடனும் இருக்கு. ஆனா நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இந்த குளிர்காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய உறுதியான முடிவுகளால அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். பருத்தி காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கும் மத்த பருத்தி பூச்சிகளோட தொல்லைய குறைக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் அதுல தங்கிவிடும் இடங்கள் மற்றும் பொருட்களின் கவனம் செலுத்துறது அப்படின்னு சொல்லலாம். வயல் ஓரங்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய பயிர்கள், அதோட உதிர்ந்த பயிர் எச்சங்கள், இது எல்லாமே அதுல வந்து அடங்கும். இந்த கண்காணிப்பை குளிர்கால பயிர் சுமைய குறைக்கக்கூடிய சிறந்த மேலாண்மை நடைமுறைகளோட இணைச்சோம் அப்படின்னா, வரக்கூடிய பருத்தி பயிருக்கு நீங்க நல்ல நிலையில வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பருத்தி பூச்சி கட்டுப்பாடு அப்படின்றது எதிர்கால பயிர்களுக்கு எந்த பூச்சிகள் மிகப்பெரிய அச்சுறுத்தல ஏற்படுத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுல இருந்து தொடங்குது. அதுல ரொம்பவே பொதுவானது சோள விதை புழு, துர்நாற்ற பூச்சிகள், வெட்டு புழுக்கள் மற்றும் பருத்தி அஸ்வினி பூச்சிகள், இதெல்லாமே சொல்லலாம். அதுல பயிர் எச்சங்கள் மற்றும் தாவர கழிவுகள்ல குளிர்காலத்தை கழிக்க விரும்புது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஆண்டுல உங்களோட செயல்திறனுக்கு சவால் விடுறதுக்காக அவங்க தங்களை தயார்படுத்திக்கிட்டு படைகளை திரட்டுறாங்க. குளிர்கால கல ஆய்வு மண் ஈரப்பதமா இருக்கிறப்ப நூற்புழுக்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு வழங்குது. பருத்தி பூச்சி மேலாண்மை மூலமா இந்த பூச்சிகளின் மோசமான தூண்டுதல்களை நீங்க கட்டுப்படுத்தலாம். குறிப்பா பூச்சி தொல்லைகள் பெருகி வளரக்கூடிய ஓரிரு முக்கிய இடங்கள்ல கவனம் செலுத்தணும். துர்நாற்ற பூச்சிகள் போன்ற பூச்சிகள் உங்களோட பருத்தி வயல்களின் ஓரங்களுக்குள்ளார இடம்பெயர்றது இயல்பானது. அது தாங்கள் உண்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பயிர்களை கொண்ட பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்கள்ல இருந்து இங்க வந்து இடம்பெயருது. வெண்டைக்காய் மற்றும் கத்தரிக்காய் உட்பட குறைஞ்சது 27 தாவர இனங்கள் பருத்தி ஜாசிட் போன்ற பூச்சிகளை தன்னுள்ள கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் பருத்தி அஸ்வினி பூச்சிகள், முலாம்பழங்கள், வெள்ளரி வகைகள், அவரை மற்றும் பல்வேறு களைகளை தின்னு பெருகுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மண் சமநிலையை எதுக்காக நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நீங்க உங்களால உழவ நிறுத்த முடியல, என்ன மண் இறுக்கமா இருக்குன்னா, நீங்க முதல்ல சாயில் பேலன்சிங் பண்ணும், மண்ணுடைய சமநிலையை கொண்டு வரணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க மண் டெஸ்ட் பண்றீங்க, அந்த சமநிலையை கிட்ட போறீங்க. அந்த சமநிலை பண்ற அதே சமயத்துல இப்போ உழவை குறைக்க முடியாது, ஆறு உழவை வந்து என்னால நிறுத்த முடியாது. இப்போ குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உளி கலப்பை அப்படின்னு டிராக்டர் அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்கு, அது ஒரு சின்ன கோடு மாதிரி மண்ணில் போடும். ஒரு 1 அடி 1.5 அடி ஆழத்துல ஒரு 4 இன்ச் அகலத்துல ஒரு கோடு மாதிரி மண்ணில் போடும். உழவோட ஒரு பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, மண்ணை தளர்த்துறது தான் அதனுடைய குறிக்கோள். அதாவது வேர் போகும் பொழுது அது கொஞ்சம் எளிதாக போகணும் அப்படின்றது தான் இந்த உழவுடைய நோக்கம். ஸோ நீங்கள் இந்த உள்ளி கலப்பையை வச்சு கீறும்போது மண் ஓரளவுக்கு தாழ்த்தப்படும், அது போதும். இதை தாண்டி மண் சமநிலை, இந்த கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் இதை வச்சு சமநிலைப்படுத்தும் பொழுது தளர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதை நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணும் பொழுது உங்கள் மண் தானாகவே பொலபொலப்பாருது, உங்களை பார்க்க முடியும். அந்த நிலை வரும்பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே உழவு வந்து உழவுக்கான தேவை கம்மியாயிடும். இது முதல் கொள்கை. இரண்டாவது கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்ச்சிங், அதாவது மண்ணை மூடியவை. இதுவும் இயற்கை விவசாய சிந்தனையில் இருந்தாலும் பட் நடைமுறையில் அது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லை. பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதாவது கோடை உழவு பண்ணுங்க, நீங்கள் வந்து மண்ணை வந்து கிளறி போட்டு அதை அப்படியே காய விடுங்க, காய விட்டீங்கன்னா அதில் இருக்க களை செடியோட விதைகள் எல்லாம் இறந்து போயிடும் அப்படின்றத ஒரு இயற்கை விவசாய சிந்தனையாக இங்கே நிறைய பேசப்படுகிறது. பட் அதுக்கும் இயற்கை விவசாயத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கையாவே பாத்தீங்க அப்படின்னா உழவினுடைய தேவை எந்த மாதிரி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இது வந்து நம்ம விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா குறுங்குளம் ஊராட்சி சோழகிரிப்பட்டி கிராமத்துல இருந்து கோவிந்தராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் பண்றோம் இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உரத்தை கலந்து சொட்டு நீர் பாசனம் எப்படி வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: அதே போல நம்ம வந்து அந்த உரையிடுவதற்கு வந்து நம்ம மேனுவலா வந்து உரையிடுங்கிற அவசியம் இல்லை. ட்ரிப்லேயே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் லிக்யூடா கரைச்சி விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எப்ப தேவைப்பட்டாலும் 15 நாளைக்கு ஒரு 20 நாளைக்கு ஒரு நம்ம தொடர்ந்து ஆல் 19 மற்ற உரங்கள் என்ன இருக்கோ அத்தனையும் வந்து நம்ம கலகத்துக்கு நம்ம ட்ரிப்ளே இது பண்ணி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து உர செலவு மிச்சமா இருக்கு. அதே போல உரம் வந்து நம்ம வந்து ஒரு மூட்டை கணக்குல வாங்கணும் அப்படிங்கறது கிடையாது. லிக்விடில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஆல் 19 வந்து வாங்கினா ஒரு பாக்கெட் வந்து 150 ரூபா தான் வரும். ஒரு ஏக்கருக்கு வந்தோம்னா ஒரு 5 பாக்கெட் 6 பாக்கெட் போட்டோம்னா ஒரு 700 ரூபா 800 ரூபா சரியா போயிடுச்சு. அதே போல ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நம்ம வந்து உரம் கொடுக்கலாம். அதே போல வந்து நல்ல ஈல்டு நல்ல வருது உங்களுக்கு. நெல்லுல வந்து சிம்பு நிலைய வெடிக்குது, அதனால ஈல்டு நிறைய வருது. அதனால இப்ப நாங்க என்ன பண்றோம், இப்ப அந்த மிஷின் வச்சு உருட்டுறது இல்லாம நேரடி விதைப்பாக விதைத்து அதுல ட்ரிப் எடுத்து சுத்திட்டு தண்ணி கட்டும் போது எல்லாமே இதோட இன்னும் ரொம்ப செலவு நம்ம நமக்கு மிச்சமா இருக்கு. அந்த ஆள் வச்சு நம்ம உருட்டுறது செலவு உண்டான செலவு அதுவும் குறையுது. நம்ம ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ எடுத்து வந்து கரைச்சி விட்டுட்டோம்னா நேரடி விதைப்பாக வச்சுட்டு ட்ரிப்ல சொட்டு நீர் பாசனத்தை விட்டுட்டோம்னா நமக்கு எந்த விதமான செலவும் இல்லாத ஒரு நல்ல ஒரு விவசாயத்துக்கு நெல் சாகுபடியில வந்து இது ஒரு அருமையான தொழில்நுட்பமா இருக்கு. இதை பயன்படுத்தும் போது நாங்க கூட சென்ற இதுல வந்து வேளாண் பல்கலைக்கழகத்துல வந்து வேளாண் பல்கலைக்கழகத்துல வந்து நம்ம தஞ்சாவூர் தமிழ்நாடு பல்வகை பயிர்களின் விதை வெளியீட்டு குழு உறுப்பினரான இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ப அந்த சென்ற ஆண்டு மீட்டிங் நடக்கும்போது அப்ப வேளாண் துறை செக்ரட்டரியா இருந்த அபூர்வா ES மேடம் கூட நான் இந்த சிஸ்டத்தை சொல்லும் போது இது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இதையே வந்து தமிழ்நாடு போய் நம்ம ஒண்ணு பண்ணலாமே நல்ல ஐடியா இருக்கு சொல்லிங்களே, தண்ணி மிச்சமா இருக்கும் செலவு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகளை சொல்லி கோவிந்தராஜ் போய் பாத்துருவாங்க அந்த லேண்ட் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க நல்ல சிஸ்டமா இருக்கு அப்படின்னாங்க. அந்த அம்மா பதவி ஓய்வு பெற்று இருந்தாங்க, இருந்துட்டாங்கன்னா அவங்க நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
1: சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நெல் சாகுபடியில எந்த மாதிரியான வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் புஷ்பம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, குறுவை மற்றும் நவரை பருவத்திற்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நம்ம குறுவை மற்றும் நவரை பருவத்திற்கேற்ற உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய நெல் ரகங்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் உணவு பயிர்களில் நெல் ஒரு முக்கிய பயிர். இம்மாநிலத்தில் சுமார் 20 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. இது மாநிலத்தின் மொத்த சாகுபடி பரப்பளவில் 1/3 பகுதியாகும். மொத்த நெல் சாகுபடி பரப்பில் 15.7% குறுவை பருவத்திலும், அதாவது ஜூன் டு அக்டோபர் மாதங்களில், மற்றும் 74.7% சம்பா பருவத்திலும், அதாவது ஆகஸ்ட் டு ஜனவரி மாதங்களிலும், மற்றும் 9.6% நவரை பட்டத்தில், அதாவது டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை உள்ள மாதங்களிலும் பயிர் செய்யப்படுகிறது. கடந்த 40 வருட ஆய்வுகளில் நெல் சாகுபடி பரப்பளவு ஆண்டுக்கு 1.2% குறைந்த போதும், நெல்லின் விளைச்சல் 2.45% அதிகரித்துள்ளது. இருந்த போதும் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நெல் விளைச்சலை நாம மேலும் அதிகரிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். குறுவை பருவத்துல எடுத்துட்டீங்கன்னா, குறுவை பருவத்தோட தட்பவெப்ப சூழல், பெரும் மழை அளவு, பூச்சி நோய் தாக்குதல் போன்ற காரணிகளின் தாக்கம் மற்ற பருவங்களை காட்டிலும் குறைவாக உள்ளதால் பயிர் நன்கு வளர்ந்து நீங்க அதிக மகசூல் எடுக்க ஏதுவா இருக்கு. இப்பருவத்துல உயர் விளைச்சல் அளிக்கும் ரகங்களை தேர்வு செய்து பயிர் செய்வதன் மூலம் நீங்க மேலும் அதிக மகசூலை பெறலாம். இந்த நிகழ்ச்சியில நான் குறுவை மற்றும் நவரை பருவத்திற்கேற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் என்னென்ன மற்றும் அவற்றின் சிறப்பியல்புகள் என்னென்னங்கிறத பத்தி நான் இங்க உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல முதல் ரகம், முதலாவதாக நம்ம பார்த்தோம்னா ஆடுதுறை 36. இது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறையிலிருந்து 1980 வெளியிடப்பட்ட ரகம், குறுகிய கால ரகமாகும். இது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சாகுபடி செய்ய ஏற்றது. குட்டையான சாயாத ரகம். இது ஹெக்டருக்கு 5.5 முதல் 6 டன்கள் வரை மகசூல் கொடுக்கக்கூடியது. அதனோட அரிசி பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன வெள்ளை நிற அரிசி ஆகும். இதுக்கு அடுத்த ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுதுறை 37. இதுவும் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 1987 வெளியிடப்பட்ட குட்டையான சாயாத ரகமாகும். குறுகிய காலம், அதாவது 105-110 நாட்கள் வயது உள்ளது.
0: சோனை எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தில இருந்து 1980 வெளியிடப்பட்ட ரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
5: சேலத்தின் முகங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன். பத்மாவதி, சந்தன மரம் புத்துயிர் பெற்றது. எப்படி இந்தியா சந்தன சாகுபடிய புத்துயிர் அழிச்சு வருதுன்னு சொல்லலாம். ஆனா அதனுடைய வெற்றி மரங்களை அறிவியல் பூர்வமா நிர்வகிக்கிறதையும் ஒழுங்குமுறை கொள்கைகளில் சீர்திருத்தங்கள் செய்யறதையும் பொறுத்தே அமையுது அப்படின்னு சொல்லலாம். 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை அறிவிச்சப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தனத்தை இந்தியாவின் சமூக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா குறிப்பிட்டதோட அதனுடைய சாகுபடி மற்றும் பதப்படுத்துதலை ஊக்குவிக்க கவனம் செலுத்தப்பட்ட முயற்சிகளை அறிவிச்சாங்க. இந்த தொடக்கத்துல இருந்தே இந்தியாவில சந்தனத்துக்கு கிடைச்சு வரக்கூடிய கவனத்தின் சமீபத்திய அறிகுறிய இந்த அறிவிப்புன்னு சொல்லலாம். உதாரணமா 2022 இருந்து கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் சந்தன மரங்களின் தனியார் சாகுபடி மற்றும் விற்பனைக்கான விதிமுறைகளை தளர்த்தி வேளாண் வனவியல் தோட்டங்கள்ல அதனுடைய சேர்க்கைய ஊக்குவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். தென்னிந்திய மாநிலங்களோட பாரம்பரிய பகுதிகளை தாண்டி தெலுங்கானா, குஜராத், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளுக்கும் சாகுபடி பரவி இருக்கு. 2024 ஆண்டு அளவுல தோட்டங்கள் 23,000-30,000 ஹெக்டேர் பரப்பளவை உள்ளடக்கும் அப்படின்னும், ஆண்டுக்கு சுமார் 600 ஹெக்டேர் அப்படின்ற அளவுல விரிவடையும் அப்படின்னும் மதிப்பிடப்பட்டிருக்கு. மத்திய ஆயுஷ் அமைச்சகம் 3,275 ஹெக்டேர் பரப்பிலான தோட்டங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்கு. கடந்த காலத்துல சந்தன மரம் நிர்வகிக்கப்பட்ட விதத்துல இருந்து இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம்னு சொல்லலாம். 18 மற்றும் 19 நூற்றாண்டுகள்ல இந்த மரம் பெரும்பாலும் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் காடுகளுக்குள் மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து அதனுடைய அறுவடை, போக்குவரத்து மற்றும் விற்பனைய அரசு கடுமையா கட்டுப்படுத்தியிருக்கு. உயர்தர சந்தன எண்ணெய் ஏற்றுமதியில 80-90% பங்கை கொண்டு இந்தியா ஒரு முக்கிய ஏற்றுமதியாளரா இருந்த போதிலும் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில சந்தன இருப்பு கடுமையா குறைஞ்சு ஆண்டு உற்பத்தி சரிஞ்சதுனால அதனுடைய நிலை பலவீனம் அடைஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் உற்பத்தியிலையும் வர்த்தகத்திலையும் வேகமா முன்னேறி இருக்கு. உற்பத்தியில ஏற்பட்ட சரிவு இந்தியாவை இறக்குமதிய அதிக அளவுல சார்ந்திருக்க வச்சிருக்கு. பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு மற்றும் மத்திய அரசின் சிந்தனை குழுவான நிதி ஆயோக், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அமைக்கப்பட்ட சந்தன மேம்பாட்டு குழுவின் அறிக்கையின்படி 1996-97 இருந்து 2023-24 வரைக்கும் இந்தியா 196.21 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சுமார் 505 டன் சந்தன எண்ணெயை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதுக்கு மாறா 21.44 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 139 டன் சந்தன எண்ணெயை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. சந்தன மரம் எப்படி புத்துயிர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தினமுமே நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம சேலத்து மக்கள் நம்ம கூட இணைஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்துப்பாங்க. அப்படி இன்னைக்கு ஜெயகிருஷ்ணன் அண்ணா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. நிறைய முறை வந்து அவர் இந்த டிஎன்பிசியில் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய இலக்கு இன்னும் உயர்ந்ததாக இருக்கிறதுனால அந்த பணியை நோக்கி அவர் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க அண்ணா. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம்
1: அண்ணா. எப்படி இருக்கீங்க அண்ணா?
2: நல்லா இருக்கேன்
1: அண்ணா. இன்னைக்கு உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா.
2: வணக்கம். என் பேர் ஜெயகிருஷ்ணன். நான் யூஜி யூஜி வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு கரஸ்ல ஒரு டிகிரி பிலிட் அப்படின்னு ஒரு டிகிரி படிச்சிருக்கிறேன். அப்புறம் அண்ணன் வந்து போலீஸா இருக்காங்க, அண்ணியும் போலீஸா இருக்காங்க. வீட்டுல மொத்தம் 4 பேரு. நானும் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு 4 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கிறேன். 4 இயர்ஸா லைப்ரரி சேலம் சென்ட்ரல் லைப்ரரியில டிசிஎல்ல படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி 3 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறேன். போலீஸ் ஒரு 3 டைம் கிளியர் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங் போகணும். நான் ஒரு அதிகாரியா இல்லாம ஒரு அலுவலர்களா பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன்.
1: கண்டிப்பாங்கண்ணா. அதாவது நிறைய எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய இலக்கு வந்து ஒரு இலக்காக இருக்கும்போது அதை நோக்கி மட்டுமே நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்கண்ணா. ஆனால் உங்களுக்கு எப்போ இந்த அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுங்கண்ணா, அதை பற்றி சொல்லுங்கண்ணா.
2: நான் காலேஜ் முடிக்கக்குள்ளே காலேஜில் பிளேஸ்மெண்ட் நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னோட கோல் வந்து நான் அரசு அதிகாரியாக ஆகணும், அரசு அலுவலர்களாக ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். நான் அது காலேஜ் படிக்குள்ளே பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் படிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு அது மேலே ஒரு ஒரு ஆசை, ஒரு நிரந்தர உத்தியோகம். இப்போ நான் ஒரு பிரைவேட் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போனேன்னா அது என்னோடய முழு நேர வேலையாக இருக்காது. அது ஒரு ஒரு அது என்னைக்கு முடிவடையுன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. அரசு அலுவலகங்கிறது ஒரு நல்ல வேலை. அதெல்லாம் நான் சேவை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு எனக்கு ஒரு ஒரு டூலாக அது தேவைப்படுது. நான் ஒரு ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அது கண்டிப்பாக ஒரு டியூஷன் சென்டர் மூலமா அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இப்போ வந்து இதை இதை ட்ரை பண்ணிட்டு அச்சீவ் பண்ணிட்டேன்னா அது பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான்
1: கண்டிப்பாங்கண்ணா நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஜேர்னி பத்தி. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்கள் ரொம்பவே விரும்புகிறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக ஜெயகிருஷ்ணன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. TNPSC அந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. நிறைய முறை வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அவருடைய கனவு நோக்கி அங்கே வந்து போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து அந்த TNPSC தயாராகிறவங்க கோச்சிங் சென்டர் கண்டிப்பாக வந்து போகணுமா, இல்லை அவங்க தனியாகவே வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாமா?
4: கண்டிப்பா முதல் ஒரு 1 இயர் உங்களுக்கு கோச்சிங் சென்டர் தேவைன்னு நான் நம்புறேன். கோச்சிங் சென்டர்ல வந்து ஒரு சிலபஸ் என்ன படிக்கணும், முதல்ல ஒரு சிலபஸோட ஃபுல் நாலேஜ் எடுத்துக்கணும். ஒவ்வொரு சிலபஸ்லயும் இந்த இது வருகிறது அப்படின்னு ஒரு அதிகமா எடுத்துக்கிட்டோமா, ஒரு அரசு அலுவலகங்கள் அப்படின்னு சிலபஸ்ல இருக்கணும். அந்த அரசு அலுவலகங்கள்லாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், லோக்பால், லோக் ஆயுக்தா, இந்த மாதிரி நிறைய நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனத்துல இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அதுக்காக கண்டிப்பா முதல் 1 இயர் அத்தியாவசியமாக அடிப்படையாக கோச்சிங் சென்டர் தேவைப்படுது. ஆனா கோச்சிங் சென்டர் ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை சூஸ் பண்ணும், பணத்தின் நோக்கத்துக்காக பயன்படுத்துற கோச்சிங் சென்டரை தவிர்த்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் அரசு அதிகாரி ஆக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் கொண்ட அரசு அதாவது விமர்சிக்கணும். எங்க ஊர்ல கூட இந்த மாதிரி ஒருத்தர் எடுத்தார். ஒரு 100-150 பேர்த்த அரசு அதிகாரி ஆக்கியிருப்பாரு. போலீஸ் மற்றும் TNPSC, SSC, RRB இந்த இதில் ஒரு 100-150 பேர்த்த வாங்கலாம். கண்டிப்பாக 1 இயர் கோச்சிங் சென்டர் தேவைப்படும் எல்லாத்துக்கும். 1 இயருக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டே ஆகணும். நம்ம 1 இயருக்கு அப்புறம் என்ன படிக்கணும் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட், வாரத்துக்கு 1-2 தவிராம இந்த டெஸ்ட் எழுதணும். ஒரு சப்ஜெக்ட் இந்த இன்னைக்கு ஒரு தமிழ் ஒரு தமிழ் ஒரு டெஸ்ட், GS ஒரு டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், டாபிக் எழுதி பார்க்கணும்.
3: கண்டிப்பாங்கண்ணா. ஆனால் நீங்கள் நிறைய TNPSC எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எந்த ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சிங்கன்னா, ஸோ எந்த மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் அங்கே படிக்கணும்னா எந்த மெத்தடில் படித்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா?
4: TNPSC-யோட படிக்கும் அளவு அந்த டென்சிட்டி வந்து அளவு அதிகமாயிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்களா, கடைசி ஒரு 30-40 நாள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி மட்டும் வச்சுக்கணும். மீதி ஒரு 11 மாதத்தை புத்தகங்கள் வரிசையாக ஒவ்வொரு லைனும் படிச்சுட்டு வரணும். ஒவ்வொரு லைனும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஒவ்வொரு புத்தகமும் முடிக்கும் போது ஒரு டெஸ்ட் எழுதணும். நிறையா ஆன்லைனில் கொஸ்டின் கிடைக்குது, நீங்கள் கொஸ்டின் பார்த்து எடுத்துக்கலாம்.
3: கண்டிப்பாங்கண்ணா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் உங்களுடைய ஜேர்னி பற்றி. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இரண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை தொடர்ந்து நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக யார் இணைஞ்சு நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவங்களை அப்படின்னா, ஜெயகிருஷ்ணன் அண்ணா தான் இணைஞ்சு அவருடைய ஜேர்னி பற்றி பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. டிஎன்பிசி தேர்வுக்கு தொடர்ந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க. நிறைய முறை அவர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் குறிப்பிட்ட அவருக்கு பிடிச்ச வேலைக்காக தொடர்ந்து அந்த டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அவருக்கு கூட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். ஆனால் இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இப்போ தீவிரமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதை தாண்டி வேற இதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு.
2: ஆமாங்க, எனக்கு கிரிக்கெட் மேலே மிகப்பெரிய பிரியம் இருக்கு. கிரிக்கெட் மேலே எனக்கு இன்பங்களை, நான் டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிலேருந்து நிறைய இன்பங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது கிரிக்கெட்டும் ஒன்று. அது கிரிக்கெட் மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். எப்பயுமே அந்த ஞாயிற்றுக்கிழமானா கிரிக்கெட்டோட அதோட எண்ணங்கள் என் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது தவிர்க்கவும் முடியல, என்னால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் டிஎன்பிசி படிக்கிறேன்.
1: சரிங்கண்ணா, அதாவது கிரிக்கெட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், அதே நேரத்தில் தேர்வுக்கு தயாராகிறதுக்காக இந்த கிரிக்கெட்டை வந்து சாக்ரிஃபைஸும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் இந்த கிரிக்கெட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்கன்னா, அது எதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ எப்போல்லாம் விளாண்டுட்டுருக்கிறீங்க, அதை பற்றியும் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கோங்கண்ணா.
2: இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். 12 மணி நேரம் 15 மணி நேரம் புத்தகத்தோட தொடர்புலே வச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக 1 ஹவர் நம்ம உடலுக்கும் மனதுக்கும், உடல் மிகவும் பலவீனப்படுதா இல்லைங்களோ, மனம் பயங்கரமாக பலவீனப்படாதுன்னு ஒரு நாள் முடியல. அந்த அந்த அந்த இதுக்கு கண்டிப்பாக விளையாட்டு என்று ஒன்று தேவை. அந்த விளையாட்டு எந்த வகையான இருந்தாலும் சரி, நான் வாக்கிங் 5 கிலோமீட்டர் பண்ணியிருக்கிறேன், 2 கிலோமீட்டர் பண்ணுவேன், ஜிம் போவேன், நாய்க்குமானா கிரிக்கெட் விளையாட பார்ப்பேன். இந்த 1 ஹவர் கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து கண்டிப்பாக இதாகும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து எல்லா வேலையுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருக்குது. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டென்சிட்டி அளவு அதிகமாக இருக்கும். அதனால 1 ஹவர் நீங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு பயிற்சி கொடுத்தாகணும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா. அதாவது படிக்கிறத டைமை தாண்டி ஃபிட்னஸுக்காகவும் அதே நேரத்தில் பிடிச்ச விஷயங்களுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட நேரமாவது செலவு பண்ணணும் அப்படின்றது நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஜேர்னி பற்றி பேசிகிட்டே இருக்கலாங்கண்ணா. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நேயர்கள் பாடல்களை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக ஜெய்கிருஷ்ணன் அண்ணா இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அண்ணா வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதி அதில் வந்து பாஸ் ஆகி அதற்கப்புறம் வந்து போலீஸும் ஆயிருக்கிறாங்க. ஸோ அவருடைய அந்த பயணம் வந்து எப்படி இருக்கும்னா, எப்படி வந்து எந்த மெத்தடில் வந்து அவர் படித்தார், அந்த டைமை எப்படி வந்து பிரித்து, ஏன்னா அந்த போலீஸ் அப்படின்றப்ப ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரியும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பயிற்சியும் வந்து எடுத்தாகணும். எப்படி தயாரானாங்கன்னா,
2: அவர் காலையில் ஒரு 12 மணிக்கு புத்தகத்தை எடுப்பார், நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் படிப்பார். அவர் அந்த 2வது 12 மணி நேரத்தை நிறையா நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஃபோன் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. அவர் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் இருப்பார், 12 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார், அவர் ஃபோனே எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் காலையில் அந்த முதல் 12 மணி நேரத்தில் ஜிம் போவார், ப்ராக்டிஸ் பண்ணுவார், கயிறு ஏறுவார், லாங் ஜம்ப் தாண்டுவார், ரன்னிங் ஓடுவார், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மொதல் ஒரு 12 மணி நேரம் ஃபிசிக்கல் ஒர்க்காகவும், 2வது 12 மணி நேரம் ஸ்டடிங் ஒர்க்குக்காகவும் அவர் பார்த்துக்கிட்டோம். 12 மணி இருந்தாலும் தூக்கம், ஒர்க் அவுட், ஃபுட்டு, இல்லை வீட்டில் இருக்கிற சின்ன வேலைகள், இந்த வேலையை செஞ்சுட்டு அடுத்த 12 மணி நேரம் அவர் முழுநேரம் புத்தகத்தை மட்டுமே வாசிக்கிட்டு இருந்தார்.
1: சரிங்கண்ணா. ஆனால் தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம், அதாவது ஒரு நாளில் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், படிப்பேன், அதுக்கப்புறம் இந்த பிடிச்ச விஷயத்தையும் பண்ணுவேன் அப்படின்னா, அது என்ன விஷயங்கள்னா?
2: எனக்கு ஜிம் போகிறது ரொம்ப பிடிக்கும், மனம் மிகவும் அமைதிப்படுத்துங்க, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நான் டிஎன்பிசி படிக்கல, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இருக்கும் அது. அந்த ஜிம் வந்து கண்டிப்பாக போனீங்கன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும், நான் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன், எனக்கு பெட்டராக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நல்லதை மட்டும் யோசிக்கணும், நல்ல ஃபுட்டோட நல்ல ஃபுட் எடுத்துக்கணும், நல்ல லைஃப் ஸ்டைலு, டூ நாட் ட்ரிங்க்ஸ், டூ நாட் ஸ்மோக், எவ்ரிதிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் போகிறது வந்து அது ஒரு எல்லாராலையும் அதோட ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக ஜிம் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: கண்டிப்பாங்கண்ணா. அதாவது ஜிம் போகிறது நார்மலாக ஜிம் போகிறது இல்லை, ஜிம் போகிறவங்க நிறைய ஒழுக்கமான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும், அதனாலே வந்து ஜிம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்கன்னா, தொடர்ந்து உங்களுடைய ஜேர்னி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாங்கண்ணா. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஜெயகிருஷ்ணன் அண்ணா அவங்க தான் இணைஞ்சு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சி அவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு விஷயம், இதனால் என்னுடைய வாழ்க்கை மாறினது அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்கண்ணா?
4: இதை தாண்டி நான் புத்தகம் ரொம்ப நல்லா வாசிப்பேன். அந்த புத்தகம் நிறையா புத்தகங்கள் பிடிக்கும். ஜெயகாந்தன் புக்கு, ஜெயமோகன் புக்கு, தேசாந்திரி அப்படின்னு சொல்ற ஜி ராமகிருஷ்ணன் புக்கு, சித்தார்த்தா எழுதுற புக்கு, சுபான் ஒரு ரைட்டர் இருக்கிறாங்க அவங்க எழுதுற புக்கு, இவங்களோட புத்தகங்கள்லாம் நான் தினமும் வாசிப்போனான்னு தெரியல. டைம் கிடைக்கும் இல்லை வாசிக்கிட்டே இருப்பேன். நிறைய புத்தகங்கள் இருக்கு, நீங்களும் வாசிங்க. புத்தகங்கள் வாசிங்கிறது உங்களை மற்றொரு அனுபவத்தை உங்களுக்கு எடுத்து போகும். அந்த அனுபவம் வந்து உங்களோட அறம் வாழ்க்கை வளர்த்துக்கும், நேர்மையான வாழ்க்கை வளர்த்துக்கும், எல்லா ஒழுக்கமான ரீதியான எல்லா நல்ல குணங்களையும் அது எடுத்துக் கொடுக்கும். கண்டிப்பாக புத்தகங்கள் வாசியுங்கள். பன்மொழி அப்படிங்கிற ஒரு அளவுகோல்ல இருந்து இருக்கிறேன். சிறுபான்மையினரா இருக்கிறவங்களோட வலி உணர்வுகளை என்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்சேனா அது உடல் அளவுல மத அளவுல எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
3: கண்டிப்பாக அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த மாதிரியான புத்தகங்கள் சொல்லுவீங்கன்னா?
4: நிறைய புத்தகங்கள் இருக்கு. பெண்மேல் அடிமையானால் அப்படின்னு பெரியார் எழுதிய புத்தகம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய புத்தகம். அதுக்கப்புறம் புத்தகமும் அவர் தமாவும் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் மிகப்பெரிய திருப்பியை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் ஜாதி ஒழிப்பு அம்பேத்கர் எழுதி பெரியாரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். அதுக்கப்புறம் நான் ஏன் நாட்டிகன் நான் ஏன் பகத்சிங் எழுதுகிற புத்தகம் தமிழில் ஜீவானந்தம் அது மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இரட்டைமலை சீனிவாசன் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே மிகவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அயோத்திதாசர் பண்டிதர் எழுதிய புத்தகங்கள் மிகவும் ஆட்சி தூண்டும். அப்புறம் ஐயங்காளி புத்தகங்கள், ஐயங்காளி வரலாறுகள், இந்த புத்தகங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நாராயணகுரு இந்த புத்தகங்கள் ரொம்ப ஒரு எழுச்சியை உண்டாக்கும், மன எழுச்சியை உண்டாக்கும். இந்த புத்தகங்கள்லாம் மிகவும் விரும்பி படிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும்.
3: கண்டிப்பாங்கண்ணா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஜேர்னி எப்படி படிப்பீங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம நேயர்கள் நம்ம கூட வந்து கால் பண்ணி பேச போகிறாங்க. அது என்ன தலைப்பு அப்படின்னா, அதாவது இன்றைக்கி சமுதாயத்தில் அமைதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள், அதாவது நீதிமன்ற சட்டம்

0: உங்கள் ஹெல்ப் பண்ணுமா? இல்லை, ஒருத்தருடைய தனிப்பட்ட மனிதநேயம், ஸோ அந்த ஒரு விஷயம் சமுதாயத்தில் அமைதியை உருவாக்குமா? இந்த ரெண்டு தலைப்பில், அதாவது இந்த தலைப்பில் இந்த ரெண்டு விஷயங்களில் எது வந்து ரொம்ப ஆழமானது? சமூக அமைதி வந்து சட்டம் சார்ந்து இருக்கா, இல்லை நல்ல மனிதநேயம் சார்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். அதாவது ஒரு பழைய திரைப்படத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும், அதாவது ஒரு மேப்பு, இந்தியா மேப்பு, எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒருத்தர் நான் ஒருத்தர் நல்லவனாக மாறுறதுனால சமுதாயத்தில் என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு அதை வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அந்த இந்தியா அப்படின்றதுனால, அந்த இந்திய மேப் அப்படின்றதுனால அந்த இந்திய மேப்பை கரெக்டாக வந்து ஒட்ட வச்சுருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தில், தனிப்பட்ட ஒரு மனிதநேயத்தில் வந்து இருந்தால் அது வந்து சமுதாயத்தில் பெரிய ஒரு அமைதியை வந்து உருவாக்கும். ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய மன அமைதியுமே, அதாவது மனிதநேயமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி தலைப்பில் நம்ம நேயர்கள் வந்து கால் பண்ணி பேச போகிறாங்க நம்ம கூட. முதல் நேயராக வந்து திருப்பூரில் இருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். வணக்கம் தம்பி.
0: அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: அண்ணா ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா.
1: ரொம்ப நல்லாதுங்க.
0: தலைப்பு தெரியுமாங்கண்ணா, அதாவது சமூக அமைதிக்கு சட்டத்திட்டங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுமா, இல்ல தனிப்பட்ட மனிதநேயம் வந்து ஹெல்ப் பண்ணுமா?
1: சட்டத்திட்டங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு ஒரு நிலையானதா தெரியாதுங்க. சட்டத்துக்கு பயந்து ஒன்று செய்கிற காரியம் அது சுத்தப்படாதுங்க. ஆனா தனி மனிதனுடைய ஒரு ஒழுக்கம்தான் வந்து சமுதாயத்துல அமைதியை ஏற்படுத்தும். திருடராய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரிங்க, எத்தனை சட்டம்லாம் போட்டாலே அந்த சட்டத்தையெல்லாம் தாண்டி தவறுகள் அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, அமைதி எல்லாம் பண்றாங்க. ஆனா தனி மனித ஒழுக்கம் தானுங்க வந்து அமைதி ஏற்படுத்தும். நிலையான அமைதி அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் தான். ஏன்டா?
0: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவங்களுடைய கருத்துக்களுக்கு.
1: நன்றிங்க
0: அண்ணா வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நேயர்கள் நீங்கள் இந்த தலைப்பில் வந்து பேசணும் அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலைநிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும்னு தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: மருத்துவர்களின்
4: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம், சமுதாயத்துல அமைதியை உருவாக்குறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமா இல்ல ஒருவருடைய மனித நேயமா. அதாவது சட்டம் அப்படின்றது நம்ம வந்து நம்மளை ஒரு வரம்புக்குள்ளார வச்சிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ போலீஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போவோம், அதை வந்து மீறினா நமக்கு வந்து ஃபைன் போடுவாங்க, தண்டனை கிடைக்கும். ஆனால் யாரும் இல்லாதப்பையும் நம்ம அந்த அதே ஒரு ஒழுக்கத்தோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மனித நேயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். யாரும் பார்க்காத நேரத்துலையும் நம்ம சரியாக நடக்கிறது தான் மனித நேயம். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் மனித நேயம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது, அது வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய அமைதியை வந்து உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி சட்டங்கள் வந்து இருக்கிறதுனால அந்த சட்டங்கள் மேலே இருக்கக்கூடிய பயத்தினாலையும் இதை வந்து நம்ம பண்ணிட்டா இப்படி ஒரு தண்டனை நமக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பயத்தினாலையும் சமுதாயத்தில் வந்து அமைதி வந்து உருவாகுது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களில் எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சமுதாயத்தில் அமைதியை உருவாக்குறதுல அப்படின்ற ஒரு பதிலை நீங்கள் வந்து கால் பண்ணி என் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையன் 9787-7007-108. உதாரணமாக நம்ம வந்து இப்போ சாலையில் வந்து அந்த போக்குவரத்து விதிகளை வந்து கடைபிடிச்சிட்டு வரோம், இது வந்து சட்டம். ஆனால் இதே வந்து ஒரு வயதான ஒருத்தர் அதே ஒரு சாலையை கடக்க முடியாமல் இருக்கிறாங்க, கடக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது வந்து எந்த ஒரு சட்டத்துலேயுமே வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து கட்டாயமாக வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்கள வந்து கிராஸ் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் நம்ம மனிதநேயத்தினால ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ஏதாச்சும் பக்கத்தில் வந்து ஒரு பிரச்சனை, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நாம் வந்து அந்த ஒரு மனிதநேயம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஒரு உதவி அப்படின்றத பண்ணுவோம். இல்லாட்டி நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஸோ இதெல்லாம் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த மனிதநேயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த மனிதநேயம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சமுதாயத்தில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். ஸோ நேயர்கள் இந்த தலைப்பில் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு உடனே நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இப்போ கேட்ட பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி என்ன தலைப்பு நாகராஜ் அப்படின்னு இப்போ புதுசாக கேட்டுட்ருக்க நேயர்கள் வந்து கேட்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு தான், சமுதாயத்தில் அமைதியை உருவாக்குறது இன்றைக்கி இருக்கிற சட்டங்களா இல்லை ஒருத்தருடைய மனித நேயமா அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி சமுதாயத்தில் அமைதி அப்படின்றது இருக்கிறதே சட்டத்தினால தான் நாகராஜ், இல்லை மனித நேயத்தினால தான் நாகராஜ் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் ஏரிகோடிபட்டியிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க. நிலையத்தில் அனைவரும் எப்படி இருக்கீங்க?
1: ராஜேஸ்வரி அக்கா எல்லாருமே ரொம்ப ரொம்ப நலமா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்கக்கா?
2: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம். இன்னைக்கு தலைப்பு அமைதி வந்து எதனால யாராலன்னு கேட்டு இருக்கீங்களா?
1: அதான்க்கா, இப்ப சமுதாயத்துல அமைதி வந்து உருவாகணும் அப்படின்னா அது சட்டத்தினால வந்து இருக்கா இல்ல ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தினால மனிதநேயத்தினால இருக்காங்க அப்படின்ற தலைப்பு?
2: தனிப்பட்ட ஒழுக்குந்தாங்க, நான் சொல்லுவேன் தனிப்பட்ட ஒழுக்குன்னா அவங்க வந்து சமுதாயம் அமைதியா இருக்குன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க வந்து என்ன முறையோ அவங்க இருந்துக்கிறதா அமைதின்னு சொல்லுவேங்க நான்.
1: கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. தனிப்பட்ட ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். தனிப்பட்டு எல்லாருமே ஒழுக்கமா இருந்தாங்க அப்படின்னா சமுதாயத்துல அந்த பெரிய அமைதியை வந்து உருவாக்க முடியும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. தினேஷ் சேகரன் அவர்களுடைய தங்கமே அப்படின்ற ஒரு பாடல் தான், பாடலை கேட்டுருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: யார நம்பறதுனே தெரியல மச்சான்.
2: ஏன்டா, என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
4: என் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போய் பாண்டி பூ சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
4: சரி, நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
4: அழைக்கும் காய் எது?
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
4: வாழைக்காய்.
5: உங்களுக்கு அறிவோ அறிவு.
6: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
7: அப்போ ரெடியா இருங்க.
6: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
7: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
6: நடைபெறும் நாள் January 30, 2027 சனிக்கிழமை.
7: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் CBSE சைனிக் ஸ்கூல், சேலம்.
6: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
7: முன்பதிவிற்கு 9962727802

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் வந்து பேசிகிட்ருக்கிறோம். நாம் நாகராஜ் பேசிகிட்ருக்கங்க அவங்க கூட. சமுதாயத்தில் அமைதி உருவாகிறதுக்கு எது முக்கியம், அதாவது மனிதநேயம் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமா இல்லை சட்டத்திட்டங்கள்லாம் முக்கியமாக இருக்கா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் சமுதாயத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியும் நாகராஜ், இல்லை இல்லை மனிதநேயம் தான் ஏற்படுத்தும், தனிப்பட்ட ஒழுக்கம் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பகிர்ந்துக்கலாம் என் கூட. இப்போ நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
2: மனித சமுதாயம் அமைதி மனித நேயம் வந்து குறைஞ்சிருங்க, சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. மனித நேயம் எல்லாம் இப்ப யாரும் அறிவிச்சிருந்த அவங்க என்னமோ நான் போறல சொல்லி இருக்கிறேன், நான் பாக்குறேன் அதுல போய் சிக்கிக்குமா அப்படி சட்ட சிக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க. சமுதாயம் அமைதியா இருக்க சட்ட சிக்கல்களை பெருசா நினைக்கிறாங்க. மனித நேயம் ஏன்னா குறைஞ்சு வருங்கன்னு நினைக்கிறேன் நாகராஜ், என்னங்க?
1: சரிங்க சரிங்கண்ணா.
2: அதாவது சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு நடந்தேன்னா
3: அது குறைஞ்சது மனிதநேயம் அதிகமா வரணும்னு நினைக்கிறேங்க. மனிதநேயம் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுக்கு வர்றதா மிக நல்லதுங்க. அதையும் என் கருத்தாவும் சொல்லுங்க. வாய்ப்பு அளித்தவங்க சோனா பொன்மொழி நாகராஜ் அவர்களுக்கும் சோனா பொன்மொழிக்கும் இனிய நன்றிகள்.
1: நன்றி நன்றிங்கண்ணா. மனிதநேயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. அதாவது இன்னைக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து சட்டங்கள்லாம் நிறைய இருந்தாலும் அந்த சட்டத்தை வந்து நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குங்க. நம்ம வந்து யாரும் இல்லாதப்பையும், அதாவது தனிப்பட்ட ஒழுக்கம் மனிதநேயம் அப்படின்றது யாரும் இல்லாட்டியும் சட்டங்கள்லாம் இல்லாட்டியும் அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம கூட இன்னொரு நேயர் நினைச்சிட்டாங்க. வணக்கம்.
4: வணக்கம் நாகராஜ்.
1: வணக்கம் அண்ணா. ஆனால் தலைப்பு தெரியுமாங்கன்னா சமுதாயத்தில் அமைதி உருவாகிறதுக்கு மனிதநேயம் தனிப்பட்ட ஒழுக்கம் அப்படின்றது முக்கியமா இல்ல சட்டத்திட்டங்கள் தான் முக்கியமா இருக்கா?
4: மிக்க மகிழ்ச்சி நாகராஜ். அருமையான தலைப்பு. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா சகோ?
1: ரொம்ப நலமா இருக்கேங்கண்ணா.
4: நல்லது நல்லது. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் தனி மனிதனுடைய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மிக மிக முக்கியமானது, தேவையானது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கடுமையான சட்டத்திட்டம் அப்படிங்கறத கூட நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் அதை மதிச்சாதான். இப்ப மனித நேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதானமாக இருக்கணும். பிரதானமாக இருக்கக்கூடிய மனித நேயம் எல்லாருக்கிட்டையும் இருந்ததுன்னா சட்டத்திட்டம் கூட வேண்டாம். நீங்க அது என்னதான் பாருங்க, சட்டத்தை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாலும் தவறு பண்றவங்க பண்ணுவாங்க. சோ தன்னை போல பிறரையும் நேசிக்கணும், அன்பு காமிக்கணும், எல்லாரையும் சகோதரத்துவத்தோட பார்க்கணும். எல்லாத்தோட இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல நான் அறநெறி தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு பூர்வமாக மனித நேயத்தோட நம்ம எல்லாருமே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாகனதாக இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மனித நேயம் அப்படிங்கிற ஒண்ணுதான் இந்த உலகத்துல நிரந்தரமானது. அதை ஒருத்தருக்கொத்தர் நம்ம பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.
4: நன்றி நன்றி நகரே.
1: காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா நம்ம கூட வந்து இணைஞ்சு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. அதாவது சட்டத்தினால ஓரளவுக்கு அமைதி வரலாம், முழுமையான அமைதி வருமா அப்படின்றது கேள்விக்குறிதான். அதாவது ரெண்டு மாதம் ஜெயில் தண்டனையா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறுகள் பண்ணுறவங்களாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ என்ன இதனால் ஜெயிலுக்கு தானே போவேன், போனால் போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறுகள் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதே மனிதநேயம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க பண்ணுறதுக்கான தவறுகள் பண்ணுறதுக்கான இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சமுதாயத்தில் ஒரு பெரிய அமைதி இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த மனிதநேயம் வந்துருச்சுன்னா. ஸோ அந்த மனிதநேயம் நம்ம ஏதாச்சும் ஒரு ஹார்ஸாக ஒரு கோவப்பட்டு திட்டும் போதோ திட்டுறதோ அடிக்கிறதோ அந்த விஷயங்கள் கூட கம்மியாயிரும். ஸோ பெரிய தவறுகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. சமுதாயத்தில் பெரிய அமைதி அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. காத்தாடி அப்படின்ற பாடல் செம்பியன் மாதேவி அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
4: என்றும் நலமுடன்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு இணைஞ்சு இன்னைக்கான தலைப்புல அவங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப ஆழமா பதிவு பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மேஜரா வந்து சட்டத்தினால ஒரு பெரிய அமைதி வந்து உருவாகிறது கிடையாது, தனி மனித ஒழுக்கத்தினாலையும் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனித நேயத்தினாலையும் மட்டும்தான் ஒரு பெரிய அமைதி அப்படின்றது வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே அதை மட்டும்தான் வந்து சொல்லியிருந்தாங்க. மனிதநேயம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னும் சொன்னாங்க. மனிதநேயம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குள்ளாரையும் அது ரொம்ப ஆழமாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மனிதநேயம் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுறதை தாண்டி தனி மனித ஒழுக்கமும் சொல்லலாம். ஸோ தனி மனிதன் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக யாரும் இல்லாத இடத்துலையும் கேமராக்கள் சிசிடிவி அது இல்லாத இடத்துலையும் அவங்க வந்து ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க, அவங்களால யாரும் பாதிக்கப்படலை அப்படின்னா அது வந்து ஒரு சிறந்த மனிதநேயத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சட்டங்கள்லாம் வந்து ஆரம்பத்திலருந்தே ஏகப்பட்ட சட்டங்கள்லாம் வந்து இருந்துட்டுருக்கு, ஆனால் இந்த சட்டங்கள் இருந்த போதிலையும் குற்றங்கள் வந்து குறைந்ததா அப்படின்னா இல்லை. இந்த குற்றங்களும் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு, சட்டங்களும் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அமைதியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது மனிதநேயத்தினால் மட்டும்தான் முடியும். ஸோ மனிதநேயத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பெரிய குற்றத்தையும் பண்ணுறதில்லை. ஸோ அவர் வந்து சட்டத்துக்கு எதிராகவும் இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இன்றைக்கான நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போணுச்சு. நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதாவது அடுத்த ஒரு மணி நேரம் என்றும் நலமுட நிகழ்ச்சியில் நான் தான் வந்து உங்க கூட பேச போகிறேன் ஆரோக்கியமான பல தகவல்களை. இப்போ ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. பாய் பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நிகழ்ச்சி கேட்டு தினமுமே ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஆரோக்கியமான பல விஷயங்களை வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அப்படி முதல் விஷயமா என்ன நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சுகர் ஃப்ரீ டயட் அப்படின்ற ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. சர்க்கரை வந்து எடுத்துக்கக்கூடாது, சர்க்கரை வந்து ரொம்ப தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை தவிர்க்கிறாங்க. ஆனால் இது ஒரு விதத்தில் நல்லதும் கூட. ஆனால் சுகரே உடம்புக்குள்ளார போகாத மாதிரியான டயட்லாம் கூட நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களாம். இதனால் நிறைய பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது தினமும் நம்ம குடிக்கிற டீ, அதுக்கப்புறம் காஃபி, அதுக்கப்புறம் ஸ்வீட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட், கேக் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சர்க்கரையோட அளவு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சர்க்கரையே வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு எந்த ஒரு சர்க்கரை சார்ந்த பொருட்களையுமே எடுக்காமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது உடல் எடை கம்மியாகுமா? இரத்த சர்க்கரை அளவு வந்து சீராகுமா? அதே மாதிரி பழங்களில் கூட அந்த சர்க்கரை சத்து அப்படின்றது இருக்கும். ஸோ அதுவுமே நிறைய பேர் வந்து தவிர்த்துடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை இப்படி குறைக்கிறது பல ஆரோக்கிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ சர்க்கரை எடுக்காமல் இருக்கிறது வந்து தப்பு இல்லை, ஆனால் அந்த பழங்களில் இருக்கிற சர்க்கரையை கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது, அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்லது தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது குளிர்பானங்கள், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்டு, கேக்கு, பிஸ்கட் இதெல்லாம் வந்து சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து இல்லை. ஆனால் பழங்கள், காய்கறிகள் அதை வந்து நம்ம எப்பயும் போல தான் வந்து எடுத்துக்கணும். அதில் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகளை அதிகமாக அடிக்கடி சாப்பிட்றதுக்கு பதிலாக முழு தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரியான சத்தான உணவுகளை அவங்க தேர்வு செஞ்சு சாப்பிட்றது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த முழு தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள்லாம் சாப்பிடும்போது அவங்களுடைய ஆற்றல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த வித பாதிப்புக்குமே வராது. அதிக சர்க்கரை இருக்கிற உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றதுனால உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டபாலிக் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு, அது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி சர்க்கரையை முற்றிலுமாக தவிர்த்துட்டா ட்ரைக்ளைரைசைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ அது மெட்டபாலிக் ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தவிர்க்க வேண்டியது அப்படின்னா குளிர்பானங்கள், இனிப்பு பானங்கள், கேக், அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ், டீ, காஃபி இதெல்லாம் வந்து சர்க்கரை இருக்குதுன்னு நம்ம தவிர்க்கலாம். தவிர்க்கக்கூடாதது ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, வாழைப்பழம், மாம்பழம், வெர்ரி பழம், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம தவிர்க்கவே கூடாது. இன்னொரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன நினைச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம், இது சோனா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம கூட சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இன்னைக்கு அந்த உடல் பருமன் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குங்க ஐயா. முன்னெல்லாம் வந்து யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த உடல் பருமன் இருந்தது, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 70 பேர் உடல் பருமனாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாங்க ஐயா?
2: இங்கே உணவு தாங்க பிரச்சனை. மாறி போன மறந்து போன உணவு கலாச்சாரம். இப்போது இரவு நேர உணவுகள் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் சமைக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாமே வெளியில் போய் சாப்பிட்ற கலாச்சாரம் தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு எந்த அளவுக்கு இந்த உணவு பொருத்தம் அப்படின்னு முதல்ல கவனிக்கணும். எவ்வளோ பசி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். இது ரெண்டுமே கவனிக்காமல் இன்றைக்கி எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கிறதுக்காக நான் ஒரு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டான் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இந்த கடையில் இன்றைக்கி ஆஃபர் இருக்குது. இன்றைக்கி செல்ஃபோன் தான் தீர்மானிக்குது நான் என்ன சாப்பிட்ணுங்கிறத. என்னுடைய மொபைல் ஃபோனில் தான் நான் பார்க்குறேன் நான் என்ன சாப்பிடலாம், இன்றைக்கி எங்கே ஆஃபர் எனக்கு கிடைக்குது. நீங்கள் ஏற்றிங்களா, இப்போது சேலம் மாவட்டம்னு எடுத்துக்கோங்க, சிட்டி ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500 பிரியாணி கடை இருக்குது. இப்போது எப்போவோ ஒன்று தான் இட்லியே கிடச்சிது. இப்போ எப்போ வேணால் எது வேணால் உங்கள் வீட்டு வாசல்லையே கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க, அவங்க கொண்டாந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. எனக்கு பசு இருக்குதோ இல்லையோ நான் அந்த அதன் மேலே இருக்கிற பற்றின் காரணமாக நல்லா சாப்பிட்ருவேன். அப்படி இருக்கும்போது அதுக்கான நான் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணவே இல்லை, உடற்பயிற்சியும் பண்ணலை, உணவு மேலே இருக்கக்கூடிய விழிப்புணர்வும் எனக்கு இல்லை. எனக்கு எல்லாமே அந்த காலத்தில் நடந்து போனாங்களா, சைக்கிளில் போனாங்களா. பைக் எப்போ கிடைச்சிது உங்களுக்கு? எனக்கு பைக்கு கிடைக்கும்போது எனக்கு 35 வயசு ஆகிடுச்சு. ஆச்சுங்களா, இன்றைக்கி அப்படி இல்லை. கார் போக வச்சுருக்கோம். உடல் உழைப்பு குறைவு, உணவு பழக்கம் அதிகம். இப்போ அந்த உணவு பழக்கத்தை நம்ம கவனத்தில் கொண்டு வந்து உடல் உழைப்புக்கான உழைப்பு, எல்லோரும் விவசாயம் செய்ய முடியாது, அதுக்கான உடல் உழைப்பு எந்த வகையில் கொடுக்கலாம், உடற்பயிற்சி அதெல்லாம் செஞ்சு முறையான உணவு பழக்கம் இருந்தால் இந்த உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் என்ன வேணால் சாப்பிடுவேன், எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துருங்க, என் உடம்பை நான் குறைச்சிக்கிறேன்னு சொன்னால் அப்படி ஒன்றும் குறையாது. அதில் பக்க விளைவுகள் தான் ஏற்படும். ஒரு மருந்து மாத்திரை நம்பி உடம்பை குறைக்க முடியுமா சொல்லுங்கள்? என்னுடைய வாழ்வியல் முறையே இங்கே மாறணும். மாறினா மட்டும்தான் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கான முயற்சிகளை யாரும் பண்ணலையே.
1: கண்டிப்பாங்க ஐயா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு தகவல் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
2: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
1: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
2: 1 முதல் 4 வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
1: 5 முதல் 8 வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
2: 9 முதல் 12 வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
2: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
1: தொடர்புக்கு 9566664633.
2: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
3: அப்பா அப்பா,
4: கையல் என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
3: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
4: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
3: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
4: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
3: ஆமாப்பா, அதுதான் சரி.
5: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். இன்றைக்கி நம்ம வந்து மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், ஆனால் வந்து ரொம்ப மனம் சோர்வாக இருக்கும். மனம் சோர்வாக இருக்கிறதுக்கு ஒரு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடலும் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். ஸோ இந்த உடல் சோர்வு அப்படின்றது ஏன் ஏற்படுது இன்றைக்கி அப்படின்னா, நமக்கு தேவையான அந்த சத்துக்கள் முழுமையாக கிடைக்கல அப்படின்னா உடல் சோர்வாயிரும். உடலுக்கும் மனதுக்கு தான் நேரடி தொடர்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் உடனே மனமும் சோர்வாயிரும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுகள்னால நம்ம நாள் முழுக்க எனர்ஜியாக இருக்க முடியும். அதனால் நம்ம மைண்டும் வந்து ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ டீ காஃபிலாம் வந்து நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, அது சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு சத்துக்கள் கிடைக்கும். நம்ம காய்கறிகள் சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம், ஒரு ஃபுல் மீல்ஸில் எல்லாமே சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த டேஸ்ட்டை விட அதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எனக்கு கூட வந்து அந்த ஒரு பழக்கம் வந்து இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ், என்ன ஒரு கெடுதல் அப்படின்னா, நம்ம அந்த சத்துக்கள் வந்து உடம்புக்கு வந்து போய் சேராமல் இந்த காஃபி வந்து அதை தடுத்துருது. ஸோ அந்த டீ வந்து அதை தடுத்துருது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கிறத முற்றிலுமாக தவிர்க்கணும். அதே மாதிரி டீ காஃபியில் சேர்க்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவை படிப்படியாக குறைக்கணும். அது வந்து எந்த அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு வந்து மென்டல் ஹெல்த்தில் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். அதே மாதிரி உடல் சோர்வு வந்து சரியாக தண்ணி குடிக்காட்டியும் வந்து வரும். ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த ஒர்க் டென்ஷனில்,

நம்மளுடைய ஒர்க்குனால தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ அப்பப்போ வந்து நம்ம ஹைட்ரேட்டாக இருந்தோம், அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹைட்ரேட்டாக இருப்போம், அது வந்து நம்ம உடலை வந்து சோர்வுக்கு வந்து விடாது. ஸோ அதனால் மனதும் வந்து சோர்வை நோக்கி வந்து போகாது, ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக வந்து இருப்போம். ஸோ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதற்கு தண்ணியும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையின் 9787770178. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்?

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.

0: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
1: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்மளுடைய தாத்தா பாட்டி பயன்படுத்திய வைத்திய முறைகள், ஃபாலோ பண்ண உணவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசுவோம். அப்படி குழந்தைகளோட ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அதாவது நார்மலாக நமக்கெல்லாம் வந்து ஒரு காய்ச்சல் சளி பிடிக்கிறத விட குழந்தைங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். அவங்களுக்கு இதற்கெடுத்தாலும் வந்து உடல்நல பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்கு காரணம் வந்து அந்த இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறது தான். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உணவு முறைகள் அப்படின்னா சமச்சீரான உணவு முறைகளாக கொடுக்கணும். தினமும் பழங்கள் கொடுக்கணும், காய்கறிகள் கொடுக்கணும், முழு தானியங்கள் கொடுக்கணும், பருப்பு வகைகள் கொடுக்கணும், பால் பொருட்கள் அதிகமாக வந்து கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைகள், அதாவது ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைகள் அதிகமாக அவங்க பிரியப்படுறது சிப்ஸு, பிஸ்கெட்டு, குளிர்பானங்கள், அப்புறம் மைதா, பரோட்டா, அதெல்லாம் கூட நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது. வீட்லேயே தயாரிக்கப்பட்ட ஸ்நாக்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்போ இந்த சிப்ஸு அதெல்லாம் கூட நம்ம வீட்லேயே செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். என்ன கடையில் தான் வந்து நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த முழுமையான நியூட்ரிஷனை வந்து கொடுக்காது. அதே மாதிரி குழந்தைகள் நாள் முழுவதும் அவங்க போதுமான தண்ணீர் வந்து குடிக்கிறாங்களா அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைகள் வெளியில் வந்து விளையாடணும். இன்றைக்கி சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சிஸ்டம் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு அவங்க வெளியில் விளையாடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க ஓடி ஆடி விளையாண்டா தான் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது இருக்கும், அந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்றதும் வரும். தொடர்ந்து நம்ம கூட வந்து ஏற்காட்டில் இருந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு காய்ச்சல் சளி வந்துச்சுன்னா எப்படிங்கக்கா அதை வந்து குணப்படுத்தலாம்க்கா? அதாவது இங்கே ஏற்காட்டில் எப்படி குழந்தைங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்கக்கா எந்த ஒரு பாதிப்பும் வராமல்?
4: ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா சுத்தமா வச்சுக்கணும், நல்ல வெந்நீர்ல குழந்தைங்களை காலையில ஏச்சு குளிக்க வைக்கணும், குழந்தைங்களுக்கு உணவு நல்லா சூடா ஊட்டணும், கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தைங்களை வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா தானானெல்லாம் வளர்த்த முடியாது, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வளர்த்த முடியாது. அப்புறம் ரெண்டாவது வந்து குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தா அது சரியாகும் அப்படின்றது ஒரு தாய்க்கு ஒரு பக்குவம் தெரியும். இப்போ என்ன இது கொடுத்தா நம்ம பிள்ளைக்கு ஜீரணம் ஆகும், இது கொடுத்தா இது ஜீரணம் ஆகாது, இது வாமிட் பண்ணும் அப்படின்றது ஒரு தாய்ங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே அந்த மெடிஷன் அவங்களுக்கு தெரியும் எப்படின்றது. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக குளிக்க வச்சு அதுங்களுக்கு என்னென்ன தேவையோ பவுடரு கவுடர்லாம் அடிச்சு விட்டு நல்லா வச்சாவே குழந்தைங்களுக்கு வேதி வரேன். இது நம்ம என்ன செய்யணும்னா நல்லா தைலம்லாம் நல்லா போட்டுவிட்டு கம்பளியில் சுற்றி போட்டு விட்டு தூங்க வச்சுட்டு நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு குளிக்க வச்சாவே காய்ச்சல் போயிடும்.
3: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட இப்ப கேட்ட இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஓட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த டைமில் இம்யூனிட்டி பவர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த மாதம் முழுவதும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துறது எப்படி, அது ஏன் கம்மியாக இருக்குது, ஏன் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து கம்மியாகிறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அந்த உணவு முறைகள் தான். ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸும் வந்து ஒரு காரணமாக இருக்குது. சர்க்கரை அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்கிற உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட்னா கூட கடலை பருப்பி, அதுக்கப்புறம் எள்ளுரண்டை, அந்த மாதிரி தான் வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய சாக்லேட்ஸ், நிறைய கேக், அந்த மாதிரியான புது புது உணவுகள்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. இந்த ரீசன்னாலாம் வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகுது அப்படின்னாலும் எப்படி வந்து கம்மியாகுது? இப்போ துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிட்டா எப்படி கம்மியாகும் அப்படின்னா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகள் உடலுக்கு வந்து போதுமான ஊட்டச்சத்துக்களை வந்து தராது. ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து வரும். அதே மாதிரி சர்க்கரையை அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அது வந்து கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வெள்ளை அணுக்களை வந்து, அந்த வெள்ளை அணுக்களோட திறனை வந்து தற்காலிகமாக ஒரு அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் கம்மி பண்ணிடும். ஸோ இதனால் கிருமிகளை எதிர்த்து அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து போராடாது. ஸோ அந்த சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி துரித உணவுகள் இருக்குது இல்லைங்களா, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ், இது இதனால் எப்படி வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்ட கொழுப்புகள், டிரான்ஸ்ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லையும் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, டிரான்ஸ்ஃபேட்ஸ். ஸோ அதனால் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து நிரந்தரமாக சோர்வடைய செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம். கெட்ட கொழுப்புனால இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியில் ஒரு 70% வந்து குடல் பகுதியில் தான் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே குடலுக்கு தான் போகுது இல்லைங்களா. அதனால தான் உணவுகள் மூலிமா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். துரித உணவுகள் வந்து பாக்டீரியாக்களை வந்து, அதாவது நல்ல பாக்டீரியாக்களை வந்து அழிச்சிருது. அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் எல்லாருமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்குறேன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு அருமையான வெப்சைட் ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத கேட்டுடலாமா? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இதுக்கெல்லாம் கூட வெப்சைட் இருக்காது வாக்கார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு. சரி, இந்த வெப்சைட்டோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஎஃப்பி மேக்கர், PFPMAKER அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இதோட பெயர் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கர். நாம் வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறோம்ல, அந்த ப்ரொஃபைல் பிக்சரை ரெடி பண்ணி தரக்கூடிய இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு காசும் கட்ட தேவையில்லை. இது ஃப்ரீயாக உங்களுக்கு ஆசமான, அதாவது அற்புதமான ப்ரொஃபைல் பிக்சரை ரெடி பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டலாமா? இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச தீமில் எப்படின்னா, ஒரு ஏஸ்தெட்டிக்கில் இல்லை ஹாப்பியாக இல்லை ஃபன்னியாக கொஞ்சம் காமெடியாக இல்லை பூனைங்க கூட இருக்க மாதிரி நாய்க்குட்டி கூட இருக்க மாதிரி அந்த மாதிரியான தீமில் உங்களால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஏஐ ஃபேஸ் என்ஹான்ஸ் டூல்னு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபேஸில் அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், இல்லை ஃபேஸ் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஃபேஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஏதாவது பேக்ரவுண்டில் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ஹெட்ஷாட் ஜென்ரேட்டர்னு இருக்குது, பாஸ்போர்ட் ஃபோட்டோ மேக்கரு, லேசர் ஐஸ் மேக்கரு, எமோஜி ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கரு, பேக்ரவுண்ட் ரிமூவரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கர் வெப்சைட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை உங்களோட ரெசியூம்க்கோ லிங்க்டின்க்கோ வாட்ஸ்அப்லேயோ அதில் ஏதாவது டிபி ஒரு நல்ல ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே நிறைய டெம்ப்ளெட்ஸும் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்காக அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. இன்னைக்கு பிஎஃப்பி மேக்கர் அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத கேட்டலாம் டெக் குரு நிகழ்ச்சியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோ அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்றைக்கி என்ன

0: தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறார். மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர், ஊர், பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா, பேர், ஊர், பேர், பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 5G ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வாங்கலாம் மக்களே. இது என்ன ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்ரோலா நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மோட்ரோலா எஜ் 60 ப்ரோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக. நீங்கள் ஒரு 30,000 ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி 3 கேமரா, முன்னாடி ஒரு குட்டியான அழகான செல்ஃபி கேமரா, கர்வ்டு டிஸ்பிளேயோட ஏஐ ஃபியூச்சரோட செமையான ஒரு டிசைனோட வருது இந்த மொபைல். சரி, இந்த மொபைல் அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ ஏஐ 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஏஐ ஃபியூச்சரோட கொடுத்துருக்காங்க. ஏஐ ஃபியூச்சரும் அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி மூணு கேமராவில் ஒரு கேமரா வந்து 50 MP சோனி LYT 700C கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து அல்ட்ரா வைட் மேக்ரோ லென்ஸோட 50 MP ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஏஐ சூப்பர் ஜூம் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டும் வருது. கேமரா குவாலிட்டிலாம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இருக்க இன்னொரு ஒரு சூப்பரான அம்சம் இந்த மொபைலோட பேட்டரி தான். இதில் உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. அது கூடயே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் IP68 and 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அந்த ஒரு சூப்பரான ஆட் ஆன் ஃபியூச்சர்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா டெக் டைமென்சிட்டி 8350 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வருது. இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு முன்னாடி இருக்க செல்ஃபி கேமராவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஏஐ பவர்டு ப்ரோ லெவல் கேமராஸ் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து 6.7 inch ஒரு செமையான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பார்க்கறது வேறு லெவலில் இருக்குது. கர்வ்டு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. அது கூடயே உங்களுக்கு இந்த மொபைலில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கரும் வந்துடுது. நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8GB ரேம், அது கூடயே வந்து உங்களுக்கு 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். 16GB ரேமும் 12GB ரேமும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே. 8GB ரேம், 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 29,999 ரூபாய்க்கு வருது. நீங்கள் வேணா ட்ரை பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஎஃப்எம் 107.8 இப்போ தான் மோட்டோரோலா எட்ஜ் 60 Pro அப்படிங்கிற மொபைல் பற்றி சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நல்ல உள்ளங்களே, இது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டேன். நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சமையான டெக்னாலஜி விஷயம் கேட்டிருப்பீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான அற்புதமான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அதே நம்பர் தான் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க, இல்லை கால் பண்ணியும் சொல்லலாம். இதே தொடர்ந்து இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கக்கூடிய பாலகவியிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நாம் டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாலகவி.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க கவி?
2: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் கவி. நம்ம நிறைய வகையான இந்த ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, எக்ஸ், இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருக்குது. இந்த எல்லா அக்கௌண்ட்டையுமே செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கோம். என்னதான் பாஸ்வேர்டு போட்டு வச்சாலும் ஒரு சில டைம் அது கிராக் பண்ணி அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க டேட்டாஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வழி மூலியமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோ இல்லை ஆன்லைன் அக்கௌண்ட்டோ அவங்க ஹேக் பண்ணுறதுக்கு, ஹேக் ஆகிறதுக்கு, நம்மளோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த 2FA அப்படி 2 ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனாக ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்னென்னலாம் யூஸு?
2: ஸோ இப்போ இந்த 2FA எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ராங்கான பாஸ்வேர்டு போட்டால் அப்போலாம் நமக்கு இன்டிமேஷன் வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி டைம் அவுட் கொடுத்துருப்பான், 24 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லலாம் மினிமம் 10 மணி நேரம் கொடுத்துருப்பான், அக்கௌண்ட்டில் எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா. ஏன்னா பேன் பண்ண அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் டைம் எடுத்துப்பான். எதுக்காக அந்த மாதிரி டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹேக்கரால் கண்டினியூஸாக இந்த அட்டாக்கை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். ஏன்னா அது 7 மணி நேரம் வரைக்கும் பிளாக் பண்ணிடும். அப்போ 7 மணி நேரம் வரைக்கும் இவனாலையும் ட்ரை பண்ண முடியாது, அவனாலையும் ட்ரை பண்ண முடியாது. ஸோ 2FA எனபிள் பண்ணி வச்சுக்கிறது சேஃப் மெத்தடாக இருக்கும். இன்னொன்று, நம்ம சோஷியல் மீடியாவுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையுமே அதிலே கூட கொடுத்து வச்சுருப்போம். ஏன்னா நம்மளை யாராச்சும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருப்போம். அந்த இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டையோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம மெயினான ஐடியா வச்சுருக்கக்கூடாது. இதுக்கு பர்சனலாக ஒரு அக்கௌண்ட் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பர்சனல் அக்கௌண்ட் நமக்கு மட்டும்தான் இருக்கணும். இப்போ வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நமக்கு மெயிலில் காண்டாக்ட் பண்ணணும், இல்லை நமக்கு நம்பரில் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதையும் இதையும் வந்து மிங்கிள் பண்ணிடக்கூடாது. இது நமக்கு மட்டுமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஹேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. மேக்ஸிமம் 99% வந்து செக்யூராக தான் இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் தேவையில்லாமல் எங்கேயாச்சும் கொண்டு விட்டுட்டு இது பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிளே தவிர, நார்மலாக யாராலையுமே எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா பேக்கெண்டில் ஃபயர் வால்ஸ் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி செக்யூரிட்டி டெஸ்டிங் இருக்கும், அதை ஒரு ஆள் உட்காந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும் ரேண்டமாக இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க அதை மானிட்டர் பண்ணிடுவாங்க.
1: ரொம்பவே அருமையாக சொன்னீங்க கவி, சூப்பராக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட் வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வைக்கணும். அந்த பாஸ்வேர்டை எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாஸ்வேர்டு இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு, ஆன்லைனில் இருக்க அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு. மகளிர் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இது வாக்கறேன் கூட இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கக்கூடிய பாலகவியிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கிட்ட சொன்னார். இதே மாதிரியே டெக்னாலஜி சார்ந்துன்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யாரை நம்புறதுனே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
4: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா FM-க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி. உங்களுக்கு இருக்கா?

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில எதோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வச்சிருக்க கூகுள் அக்கௌண்ட்டோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். இந்த கூகுள் அக்கௌண்ட்டோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் பத்தி என்ன திவாகர் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கூகுள் ஸ்டோரேஜை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி. இதை பத்தி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இருந்தாலும் அதுல நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்குறேன் கூட. இன்னைக்கு வந்து கூகுள் ஸ்டோரேஜில் எப்படி மெயின்டைன் பண்றது, கூகுள் ஸ்டோரேஜ் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறோம்னு சொல்லியிருந்தேன்ல. உங்க கூகுள் ஆப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து உங்க ஒரு காமனான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருப்பாங்க, இத்தனை ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து எல்லா கூகுள் ஆப்ஸோட ஸ்டோரேஜையுமே மெயின்டைன் பண்ணும். எல்லா கூகுள் ஆப்புமே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஆகட்டும், இல்ல கூகுள் டிரைவ் ஆகட்டும், இல்ல கூகுள் போட்டோஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாத்தோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியுமே அந்த அவ்வளோ ஜிபி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க கூகுள் ஸ்டோரேஜோட இதை மெயின்டைன் பண்ணும், ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது கூகுள் டிரைவில் இருக்க ஃபைல்ஸை மட்டும் டெலிட் பண்ண பார்த்தாது, அது கூடயே ஜிமெயிலில் இருக்க ஃபைல்ஸும் டெலிட் பண்ணும், கூகுள் ஃபோட்டோஸில் இருக்க ஃபைல்ஸும் டெலிட் பண்ணும், அப்போ தான் அது வந்து கிளியர் ஆகும். இப்படி இருக்க பட்சத்தில் இன்னைக்கு நான் வந்து எந்த ஆப்போட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் டிரைவ் அண்டு கூகுள் ஃபோட்டோஸில் இருக்க மெயின்டெனன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ கூகுள் டிரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணி வைப்போம், அதில் முக்கியமாக வீடியோஸ் இருக்கும், அது கூடயே டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வீடியோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறது பெரிய பெரிய ஃபைல்லாம் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுருங்க, இல்லைனா அதை டெலீட் பண்ணிவிடுங்க. அதையுமே நீங்கள் வந்து ஃபார்மேட்டை மாற்றி வைக்கலாம், கம்ப்ரஸ் பண்ணி வைக்கலாம், அதுக்குமே நிறைய ஆப் இருக்குது. அப்படி பண்ணுறதுனால ஸ்பேஸும் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். இதை தாண்டி நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு அது இருக்கிறதே தெரியாது, ஒரு சில பேர் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப் எடுத்து வைக்கிறப்ப ஹெச்டி ஃபோட்டோஸ் எடுத்து வைக்காமல் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி அதோடய ஃபோட்டோஸை எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஃபோட்டோஸும் அதிகமாக சேவ் ஆகும், அட் த சேம் டைம் உங்களுக்கும் வந்து இடம் கொஞ்சம் காலியாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணுறது எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கப் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அதில் பேக்கப் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சேவர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரெக்வயர் ஆகிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கும், அப்போ வந்து உங்களுக்கு ஃபைலும் ஸ்பேஸும் வந்து அதிகமாக பிடிக்காது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, கண்டிப்பாக உங்களோட கூகுள் ஸ்டோரேஜை நீங்கள் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் எப்படி நம்ம கூகுள் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, 9787707 அப்படிங்கிற நம்பர் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
3: இது வாலிப வயசு.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் உலக லெவல்ல இருந்து உள்ளூர் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களை சம பேசுபொருளா போயிட்டு இருக்கு, பயங்கர வைரலாகவும் போயிட்டு இருக்கு. என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சம வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ வழக்கமா இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுதான் வந்து வழக்கம். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேள்வி தான். என்ன அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்திருக்குங்க. ஸோ கேள்வியை இன்னொரு டைம் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க சொல்லணும், அதாவது உங்க ஃப்ரெண்டு கிட்ட கத்துக்கிட்ட அந்த நல்ல விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, உடனே போனை எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787107.8 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவே காமா சைலண்டா இருக்கணும் அப்படின்றதான். ஸோ எதனால் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா ஃபோன் பண்ணுவோம், அப்போ அவர் வந்து ஃபோனே வந்து எடுக்க மாட்டார், அந்த விஷயத்தை ரொம்ப சைலண்ட்டாக காமாக வந்து ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு என்ன மச்சான் இன்னைக்கு கால் பண்ணியிருந்தேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்பார். அதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்தால் அந்த கற்றுக்க முடியும், அந்த ஒரு சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாருல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா என்ன அப்படின்றத அதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை கேட்டு வந்துருக்கேன்.

0: நாளைதோ இந்த கிராமத்தில் வந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தவுடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு

0: முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: டே மச்சான், ஒரு கம்பெனில நல்லா வேலை செஞ்சதுக்காக பழம் போன் எல்லாம் கொடுத்துருக்காங்களாண்டா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா வரும்டா அந்த போனு.
4: ஓ அப்படியா? எங்க ஆபீஸ்லயும் ஏதோ கொடுக்கறேன்னு சொன்னாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. மாச கடைசி வேற, பாக்கலாம் என்னதான் கொடுக்க போறாங்கன்னு.
3: சரி சரி, கொடுத்த வாட்டி கண்டிப்பா என்னன்னு எனக்கு சொல்லிடு.
4: அதெல்லாம் கண்டிப்பா சொல்றேன் மச்சான், சரி ஆபீஸ் போயிட்டு வரேன்.
5: 6.5 hours later.
3: ஆஹா மச்சான், வேற வரான். பழம் போன் வாங்கிட்டு வந்திருக்கானா இல்ல சங்கு போன் வாங்கிட்டு வந்திருக்கானு தெரியலையே, பாத்துருவோம்.
4: மாச கடைசி வேற, என்ன பண்றேன்னு தெரியல. அது இதுன்னு சொல்லிட்டு கடைசி ஏமாச்சு பண்ணல. அப்படி
3: மச்சான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க, காட்டு காட்டு. பழம் போனா என்ன?
4: பழம் போனா? பழம் போட்டு வைக்கிற கூடடா.
3: இது எல்லாமா குடுக்கறாங்க? சரி சரி, பத்திரமா இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோ. சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா எதை சொல்வீங்க அப்படின்றதா இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த நல்ல விஷயத்த என்கிட்டயே வந்து சொல்லுங்கள். அது என்னென்ன நல்ல விஷயம் அப்படின்றத நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 9787 70 107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நேத்திக்கு சேலத்துல வந்து நிறைய இடங்கள்ல மழை சும்மா தாறுமாறா பேஞ்சிருக்குங்க. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெயில் ஒரு மாதிரி போட்டு பொழந்துச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு மழை ஒரு சில இடங்கள்ல சரியான மழை. ஸோ வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலத்தை தாண்டி இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெளியெலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேஃப்டிக்காக பைக்கில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெயின் கோட்டு ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் நடந்து போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி கையில் கொடையோடு போயிடுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போது கண்டினியூஸாக வீக்கெண்ட் லீவ்லாம் வந்து வந்ததில்லை. அதாவது காந்தி ஜெயந்தி, அதுக்கப்புறமா 2வது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் தொடர்ச்சியாக லீவ்லாம் வந்து வந்தது. ஸோ அந்த தொடர்ச்சியான லீவை முன்னிட்டு சேலம் கோட்டம் சார்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்பெஷல் பஸ்ஸஸை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 300 ஸ்பெஷல் பஸ்ஸஸில் 1 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற இந்த ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக ட்ராவல் பண்ணிட்டு சேஃபாக ரிட்டர்ன் ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம 1 by 1 அப்படி அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களாக வந்து சொல்லுங்க. கேட்கறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நாம பேசலாம்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ அப்படின்றது சம வைரலாக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் அந்த வீடியோ கீழே போயிட்டு சூப்பருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க நிறையா ஆதரிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது வேறு எங்கேயும் நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரியலூர் மாவட்டம் இருக்குல்ல அங்கே தாங்க இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ சமூக வலைதளங்களில் சம பேசு பொருளாக இருக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? என்ன அப்படின்னா, இப்போது நார்மலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா சொந்தக்காரங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க ஊரையே கூப்பிட்டு நம்ம தடபுடலாக வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம வழக்கமாக வந்து பண்ணிகிட்ருப்போம், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அரியலூரில் ஒரு ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு தம்பதி அவங்க ஒய்ஃபுக்கு வளகாப்பு விழாவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி தெரியுமா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க? அந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு ஹோம், அதாவது இந்த வயசானவங்களாம் தங்குவாங்கள அந்த மாதிரி ஒரு ஹோமுக்கு போயிட்டு வளகாப்பு விழாவை ரொம்பவே சூப்பராக வந்து நடத்திருந்தாங்க. அந்த வளகாப்பு விழா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு விலையெல்லாம் போட்டு பொட்டுலாம் வந்து வச்சுடுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து சொந்த பந்தங்கள் யாரும் வந்து வைக்கல, அவங்க பாட்டுக்கு ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக அந்த ஹோமில் இருப்பாங்கள பெரியவங்க வயசானவங்க அவங்க வந்துட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணை மனசார வாழ்த்தி விலையெல்லாம் போட்டு பொட்டு பூலாம் வந்து வச்சு விட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வயதானவங்களுக்கும் அவங்க வந்து சாப்பாடு போட்டு அழகு பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதும் கேள்விப்படும் போதும் எனக்கும் வந்து வா சூப்பர் இல்லை, நம்மளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்லாம் வந்து வைக்கலாம், நிறையா வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஸோ மனசுக்கு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வந்து இருக்குங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. முகமது அஸ்பரோட அடிப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா சாமுவேலோட பேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு வந்துடுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சியில். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லேன்.
4: சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்கிறேன்.
2: ஹே ராஜ், எப்படா எப்படி?
5: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
5: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
7: இது வாலிப வயசு.
8: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து, உங்கள் நண்பர்கள்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன, என்ன சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நான் கேள்வியாக வந்து கேட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து சொல்லணும், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த நல்ல விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உடனே கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் சமவரலாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிகிட்ருக்கேன். அதாவது ஒரு சின்ன பொண்ணு, அவங்க பேர் வந்து ராகினி. இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு. அவங்களுக்கு இப்போது கரெக்டாக 7 ஆகுதுங்க. அவங்க 6 இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் அவங்களுக்கு ஒரு கால், ஒரே ஒரு கால் மட்டும் செயலிழந்து போச்சு. அதாவது ஒரு கால் மட்டும் தான் நார்மலாக இருக்கும், இன்னொரு கால் வந்து சுத்தமாக செயலிழந்து போச்சு. அவங்களால நம்மளை மாதிரி நார்மலாக வந்து நடக்க முடியாது. அவங்க வளர்கிறாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் மற்ற குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போகிறத அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வருதுங்க. ஸ்கூலுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 400 தான் தூரம் வந்து இருக்கும். அந்த 400 தூரத்தை அந்த ராகினி அப்படின்ற இன்னொரு பொண்ணு எப்படி தெரியுமா போனாங்க? அந்த 400 அப்படியே ஒரே ஒரு காலில் குதிச்சு குதிச்சு அப்படியே நொண்டி அடிச்ச மாதிரி தான் வந்து போய்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இப்படி 400 அவங்க ட்ராவல் பண்ணும்போது அப்பப்போ ரொம்ப டயர்டாக வந்து இருக்குமா, அந்த டயர்ட்னால அவங்க பாட்டுக்கு அப்படியே வந்து போகிற வழியிலே உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அழுவாங்க, அழுந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எந்திரிச்சு வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க, ஸ்கூலுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இவங்களோட அந்த ஒரு செயல் இப்படி போயிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து வீடியோவாக வந்து எடுக்கிறாங்க, எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவில் பயங்கர வைரலாக போயிடுச்சுங்க. போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய அதிகாரிங்க, அவங்க கண்ணில் இந்த வீடியோ அப்படின்றது போய் சேருது. அவங்க அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து அந்த ராகினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 சின்ன பொண்ணுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் வந்து பண்ணுறாங்க. ட்ரை சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் புக்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே அந்த செயற்கை கால்லாம் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள், மருத்துவ உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்களேன், 7 சின்ன பொண்ணு, அவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்து செயலிழந்து போச்சு. இருந்தாலும் அவங்க வந்து மனம் தளராமல், நான் ஸ்கூலுக்கு போவேன், படிக்கணும், இதுதான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு 7 டிசைட் பண்ணி போகிறாங்கல்ல, நிஜமாலுமே வேற லெவல் வந்து இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா என்ன, யாருக்கிட்ட இருந்து அந்த நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க, அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் நண்பர்கள்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச போகிறாரு. ஸோ அவரோட நண்பர்கள்கிட்டேருந்து இவர் கற்றுக்கிட்ட அந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
2: கண்டிப்பா
3: வரும்னா
2: அதாவதுங்க, என்னுடைய நண்பர்கிட்ட நான் வந்து புரிஞ்சுகிட்டது தெரிஞ்சுகிட்டது என்னங்க
3: அப்படின்னா,
2: அதாவது தன்னலமற்ற ஒரு சேவை.
3: ஓகே,
2: நம்ம பணம் காசு கொடுத்து ஒருத்தரை வந்து உதவி பண்றது ஒரு பெருசல்லவங்க, தன்னுடைய உடல்ல வருத்தி ஒரு சிரமதானம் சொல்றவங்கல்ல.
3: ஆமாண்ணா,
2: நம்ம உழைப்பு ஒருத்தருக்கு பிறகு கொடுக்குறவங்கல்ல, அது அதை கொடுக்கற மாதிரி அந்த மாதிரி அவரு என்னுடைய நண்பர். ரொம்ப ஒரு அருமையான நண்பருங்க. அவர்கிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது அதானுங்க. என்னங்க அப்படின்னா, ஒரு முறை காட்டுல எல்லாம் கவசம் எல்லாம் விதைச்சு விட்டுட்டு பார்த்தனுங்க, ஏறு வாரம் சொன்னவர் வரலைங்க. அப்புறம் உடனே போய் அவர்கிட்ட சொன்னேன், அவர் ஏற்பிடிச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. ஓட்டிக்கிட்டு இருந்து போட்டு இந்த மாதிரி போய் சொல்ல, சரி அப்படியே அவுட்டு விட்டு போ கொண்டுக்கிட்டு வந்து ஏன்னா கோட்டி கூட்டி போனாருங்க. அப்படி வந்து பிறருக்காக ஒரு நல்ல காரியங்கள் கொடுக்கக்கூடியவரு அவரு.
3: ஓகே, சூப்பர் சூப்பர்.
2: அருமையான தன்னலமில்லாத ஒரு நண்பர் அப்படின்னா அவரு தானுங்க.
3: சூப்பர் சூப்பர். ஆனா அவரோட பேர் என்ன?
2: அவர் பேர் ராமசாமிங்க. ஆனா நான் சொல்றது துறைன்னு சொல்லுவானுங்க.
3: சூப்பர் சூப்பர்ண்ணா, கண்டிப்பா சூப்பர் சூப்பர்ண்ணா.
2: இருக்காருங்க, அடிக்கடி கூப்பிடுவாரு. என்ன ஏதாவது ஒரு உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா உடனே கேளு கட்டுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க.
3: ஓகேண்ணா, கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம்ண்ணா. அதுவும் தன்னலம் இல்லாம இருக்கு.
2: நல்ல நல்ல மனிதருங்க அவரு.
3: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
2: எனக்காக எது வேணாலும் செய்வாரு.
3: கண்டிப்பா இந்த மாதிரியான நண்பர்கள்லாம் இருந்தா நமக்கு என்ன கவலை?
2: கவலையே இல்லைங்க. அவர்கிட்ட இன்னைக்கு நீங்க கூச்சப்பட வேண்டாம்ப்பா, நீங்க எது வேணாலும் கேளு, நான் உடனே செய்கிறேன் அப்படிம்பாரு. அங்கிருந்து பணமே வேணாலும் அனுப்பிவிடுவாருங்க.
3: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. கண்டிப்பா கேட்கவே அவ்வளவு ஆனந்தமா இருக்குண்ணா. ராமசாமி அவர்கிட்ட இருந்து அவர் கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அதாவது சுயநலம் இல்லாம தன்னலமா வந்து யோசிப்பாரு, தன்னலமா வந்து செய்வாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாருங்க. கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலத்துல இப்பெல்லாம் வந்து இருக்கிறது. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நிறைய நேர்கள்லாம் நம்ம கூட வந்து பேச போறாங்க, அவங்களோட கருத்துக்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில அந்த ஒரு மணி நேரம் வந்து கடந்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். சூப்பரா போயிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன, அதாவது நீங்க கத்துக்கிட்ட அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு பயங்கரமா இம்பாக்ட் பண்ணிருக்கும்ல, அப்படியான விஷயங்கள் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா உடனே வந்து கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட 9 7 8 7 7 0 107 8 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போது நம்ம கூட ஒரு நேயர் பேச போகிறாரு. ஸோ அவர் அவரோட நண்பர்கள் கிட்ட இருந்து என்ன நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பா, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சூப்பரண்ணா, எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க குரு?
0: அருமையா இருக்கிறேண்ணா.
1: நல்லது. அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாகவே இந்த சமூக சேவையில ஈடுபடுவாங்கப்பா.
0: சூப்பர்ண்ணா.
1: குறிப்பிட்ட இந்த ஃப்ளட் டைமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எங்க இருந்தாலுமே அவங்க வந்து எங்க கிட்ட இந்த நிவாரண பொருட்கள் கலெக்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் கொடுப்பாங்க. கொரோனா காலகட்டத்திலாம் கூட நிறைய பேருக்கு அந்த சாப்பாடு அப்படிங்கறத வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கறத செய்யணும், அதை வந்து நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். அப்புறமா என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து மரங்கள் அப்படிங்கறது, அதாவது செடி அப்படிங்கறத வாங்கி நடுவான். அதே மாதிரி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான், தெரு தெருவா வீடு வீடா போய் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மரக்கன்றுகள் எல்லாம். சோ அந்த மாதிரி சமூக அக்கறை கொண்டவர்களை பார்க்கும் பொழுது நாமளும் இதுல ஒரு 50% செஞ்சா கூட நம்ம சமுதாயமா ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு அவங்க கிட்ட இருந்து அந்த விஷயத்த கத்துக்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கும் பொழுதுலாம் அந்த மாதிரி சமூக தொண்டுகள் நான் ஈடுபட்டு இருக்கிறேன்.
0: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. நீங்களும் வந்து ஈடுபட்டு இருக்கீங்களா? கேட்கவே அருமையா இருக்குண்ணா.
1: ஆமா, ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப்பும் நான் செய்வேன். அது எனக்கு ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம் அதையும் கூட கொடுக்கும்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, கேட்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா. ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: தேங்க்யூ குரு. பை பை.
0: பை பை பைண்ணா. வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன நல்ல விஷயம் அவர் வந்து கத்துக்கிட்டாரு அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாருங்க. அதாவது அவரோட ஃப்ரெண்டு வந்து சமூக சேவையில அதிகமா ஈடுபாடு கொண்டவராக வந்து இருக்கிறாராம். ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் நம்ம சந்திரசேகர் அண்ணாக்கும் வந்து பாதிச்சு அவருமே வந்து ஒரு சில டைம்ல சமூக சேவைகளை ஈடுபடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்றோம்ல, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணி சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானுமே வந்து கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாம தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: Online per Rastarbyte.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரோ தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிர போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா

0: கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா எஃப்எம், இது சோனா.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா என்ன அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச போடுறாரு. அவரோட நண்பர்கள்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
4: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: அருமையா இருக்கேன். என்னோட குழந்தை எப்படி இருக்கீங்க?
4: நான் சூப்பரா
5: இருக்கிறேன்னா. பார்த்தோம்னாக்க நண்பர் கிடையாது, நண்பர்கள் சேர்ந்து நான் கத்திக்கிட்டேன். வீட்டு விட்டு போட்டோம், வேற இடத்துக்கு வந்தோம். வந்த உடனே அந்த அளவுக்கு யாரும் பழகல. ஒரு 5-6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா பழகினாலும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க, வா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு. நான் வரலன்னு ஏன்னாங்க, என்னோட உடை தெரியல, எல்லா பழைய உடைகள் அப்படின்னு. கைச்சைக்கார மாதிரி பேசாது, உனக்கு வந்து உடை தேவையில்லை, உன்னுடைய குணம், உனக்கு உன்னுடைய குணம் தான் தேவை, உன்னுடைய உடை தேவையில்லை, எங்க கூடவா நாங்க பார்த்து விடும் சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போனாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமேல வளர வளர நல்லா கருத்து ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. கிளர்க்கு, வக்கீலு, வாத்தியார், டாக்டர் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு கல்யாணத்துல பேசிட்டு இருக்கோம். அப்புறம் ஒருத்தர் வந்தார், வந்து என்ன மன்னிக்கணும் அப்படின்னு. என்னங்க அப்படி இல்ல, உங்க உடை சரியில்லை, இவ்வளவு பேர் பேசின்னு இருக்கிறாங்கல்ல. அந்த நண்பர்கிட்ட கேட்டேன், அந்த ஆள் இப்படி இருக்கிறாரு, எல்லாரும் பேசுவாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். நீ போய் பேசி பாரு அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் நானும் உங்களை மன்னிப்பு கேட்டேன். உடை பெரியதில்ல, மனிதனுடைய உள்ளம் தான் பெரியது. பலாப்பழம் பாத்தீங்கன்னா கூட மேல குத்தும், ஆனா அது உள்ள இருக்கிறது சுவை யாருக்குமே தெரியாது. அது மாதிரி உங்கள அப்படின்னாரு. அப்ப நான் கத்துக்கிட்ட அந்த நண்பர்களுக்கு இருந்து உடை பெரியதில்லை. இப்ப உடை நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன், தினமும் போயிட்டு வருது. இப்ப சின்ன வேலை வாங்கினாங்க. வேலை வாங்கின உடனே என் கையில ஒரு 200 ரூபாய் கொடுத்தாங்க. நான் மருத்துவ வந்துட்டேன், இன்னைக்கு போயிருந்தேன். போன உடனே பழம் கேட்டாங்க ஒரு 100 ரூபாய்க்கு. பழத்தை வாங்கி அந்த 100 ரூபாய் திருப்பி கொடுத்தீங்கன்னா, நேற்று 200 ரூபாய் கொடுத்தீங்க, அது அதிகம், அதனால இந்த 100 ரூபாய் நான் திருப்பி கொடுக்குறேன். இல்ல இல்ல, நான் என்னுடைய மனம் என்ன கெடுத்துடும், நான் செய்த வேலை அதிகம் இல்ல கம்மின்னு. 100 ரூபாய் சின்ன, நீ எல்லாம் எப்படிதான் வாழ போறியா அப்படின்னாங்க. இது மாதிரி ஒரு மனிதரே இருக்கிறாங்கன்னு அன்னைக்கு அந்த நட்புகள் செய்தது. நான் இன்ன வரைக்கும் அந்த உடையதான் பாக்குற உள்ளத்தை பாக்கல. என்னுடைய கருத்து ஒரு அருமையான தகவல் சொல்லாமா?
4: சொல்லாம்,
5: இல்ல நாளைக்கு சொல்லலாமா?
4: இன்னைக்கே சொல்லலாம்.
5: அதாவது ஒரு நண்பரை வந்து ஊர்ல இருந்து வராரு, அந்த நண்பரை பாக்கிறதுக்கு போனோம்னு அந்த இடத்துல கணவன் மனைவி சமையல் பேச்சு என்னென்ன வைக்கிறாங்க. அப்ப கேக்குறாங்க எல்லாரும், என்ன எல்லாரும் வந்து வாங்கி போறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்க, அவங்களால சமையல் செய்ய முடியாது, எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இவங்க செய்து ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு வச்சிருவாங்க. அவங்க எல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கும் வருமானம் அந்த மாதிரி ஆகி போகுது, நல்ல சமையல சாப்பிட்ட மாதிரி ஆகி போகுது. அந்த தொழிலை கட்டிக்கிட்டு அவங்க நல்ல வருமானம் பாக்குறாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படி நாம நினைச்சிட்டோம்னாக்கா அருமையான வாழ்க்கை வாழலாம். என்னோட கருத்து, நன்றி நன்றி நன்றி.
4: நன்றிண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சென்னையில இருந்து நம்ம தாமோதரன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட நண்பர்கள் கிட்ட இருந்து அவரு கத்துக்கிட்டு தெரிஞ்சிட்ட ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற நண்பர்களை எங்கேயுமே எப்பயுமே விட்டுத்தராமல் வந்து பேசுகிறாங்கல்ல, அந்த குணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குணம்ங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், அதாவது உங்கள் நண்பர்கள்கிட்ட இருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். நாம் இன்னும் இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. இது வாலிபவைஸ் நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: அப்பா அப்பா
1: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் பேச போகிறாரு. அவரோட நண்பர்கள்கிட்ட இருந்து அவர் என்ன விஷயம் கற்றுக்கிட்டாரு அப்படின்றது தான் அப்படியே வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். எனக்கு மோகன் அப்படிங்கிறவருங்க இப்போ மோகத்துல இருக்காரு. அரசு பேருந்து நிறுத்தினா பொள்ளாச்சி செல்ற அந்த இதுல கண்டக்டர் ஓய்வு பென்ஷன் வாங்கிட்டு
0: இருக்கிறவர்.
3: ஏன் அவர் நண்பர் சொல்றீங்கன்னா, முடியாம இருந்த ஆளுநருக்கு சின்ன வயசுல ஒரு வாரத்துல ஒன்னா முதல்ல சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் சொல்லியிருக்கேன்.
0: பதினெட்டு
3: பேர் இருக்கிற அரசு பொதுத் தேர்வுல தேர்ச்சியில அந்த நண்பரும் நானும்
0: ஒருத்தர்.
3: 16 பேர் எங்களை ஓமா ஓமாய்மா நாங்க ஓமையா அமைதியா பாடம் பார்த்துட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு போச்சு. 16 பேர் தேர்ச்சி பெறவர்கள் அப்படி என்னென்னமோ பண்ணி மறுபடியும்
0: நண்பர்கள்
3: ரெண்டு பேரும் நான் சொல்லுவேன். அதாவது எனக்கு வேலைக்கு எடுத்த அந்த அரசு பேருந்து நடத்தினார் மோகன் அவரை தம்பி பார்த்தேன். இவங்களைதான் நினைவு கூறுதான் அவன்
0: நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு பத்தி சொல்லியிருந்தாருங்க. அதாவது நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில சப்போர்ட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்ம கண்டிப்பா வந்து மறக்கவே வந்து முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அவரோட வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்டு மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி அதை சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்து கேட்பீங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து சொல்லிடுங்க, உங்களை அதாவது உங்க ஃப்ரெண்டுகிட்ட நீங்க கத்துக்கிட்ட நல்ல விஷயம் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787770 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டு தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: நின்றுனே தாயோ.
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
4: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
5: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
2: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் பேச போகிறாங்க. அவங்களோட நண்பர்கள் கிட்ட இருந்து அவங்க என்ன விஷயத்தை கற்றுக்கிறாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்
2: வணக்கம்,
8: பேசுகிறேன்.
2: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
8: அப்படியாப்பட்ட நண்பன் வந்து நம்ம கஷ்ட காலத்துக்களும் உதவுவா. அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்களை நண்பர்கள்ட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லும் போது நண்பர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. கூட்டத்துல பேசும் போது அவங்க என்ன பேசுறாங்கன்னு முதல் முழுசா காதுல வாங்கிக்கிட்டு அப்புறமேலும் ஒரே ஒரு பதில பேசணும் அப்படிம்பாங்க. நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு ஒரு விஷயத்தான் பேசணும், பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பதில சொல்லக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் பேசணும். ஆனா எல்லாருமே நண்பர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நண்பர்கள்ட்ட கூட ஒரு 99% தான் நம்ம மனச விடணும். 1% நம்ம நாட்டை விட்டு வெளியில போகக்கூடாது.
2: ஓகே ஓகே,
8: எல்லாம் இல்லாம 1%ல தான் எல்லா நல்ல கெட்டது எல்லாம் நம்மள கெடுதல் பண்றது அந்த 1%. அதனால நண்பர்கள்ட்ட கூட நம்ம அதிகமா முழு மனதோடையும் இருக்க கூடாது. இன்னைக்கு நண்பர்களா இருப்பாங்க, நாளைக்கு அவங்களே எளிமையாவும் ஆவாங்க. ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு பணத்தை கொடுத்து பாரு, அப்பதான் நீ நண்பனா இல்லையான்னு தெரியும் பாங்க. அந்த பணத்தை கொடுக்கல் வாங்கல் இருக்கு பாருங்க, அதுலதான் நண்பனை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
2: ஓகே ஓகே,
8: இதெல்லாம் வந்து பொதுவான நண்பர்களுக்கு மட்டும் இல்ல, உறவினர்களுக்கும் பொதுவான விஷயம். எல்லாமே இதுதான் நம்ம அனுபவ பூர்வத்துல
2: சொல்றேன்.
8: அதனால எல்லாருமே நல்லா கரெக்டா பேசுவாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது.
2: ஓகே ஓகே,
8: ஒரு கூட நம்ம கிட்ட மனசு எல்லாம் பேசாது.
2: அவங்கள
8: புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அப்படியும் இல்லாம இந்த போனா உனக்கு கொஞ்சம் நல்லது இல்லப்பா, பார்த்து செய்ய அப்படிங்கிற நண்பர்கள் தான் உண்மையான நண்பர்கள்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணீங்க.
8: பார்த்து நம்ம செய்யணும்,
2: கண்டிப்பா
8: பழகணும். ரொம்பவும் மனசு ஒன்றி போயிடக்கூடாது, நம்ம நாக்க தாண்டினாலே எல்லாமே தாண்டிரும். அதனால ஜாக்கிரதையா பேசி பழகணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லுங்க. ரொம்ப நன்றிமா கால் பண்ணி சொன்னதுக்கு. ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கு.
8: நடக்காது, முடியாது, நீ எந்த ட்ரை பண்ணாலும் முடியாது அப்படிங்கறதுல நம்ம பார்த்துதான், யோசனை பண்ணிதான் அதை செய்யணும்.
2: ஓகே ஓகே ஓகே,
8: வேகமா நடக்கணும்.
2: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிமா கால் பண்ணி சொன்னதுக்கு.
8: நன்றி சாமி, நன்றி சாமி,
2: நன்றி நன்றி. தாதகாப்பட்டியிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்து வந்துட்டோம். ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து கேட்குறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பேசலாம்.
0: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங்

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: லேசா லேசா
4: லேசா லேசா

இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும், அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்புகிறேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்கள் நண்பர்கள் கிட்டேருந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்டேருந்து நீங்கள் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நிறைய நேர்கள்லாம் கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து அவங்க கற்றுக்கிட்ட நல்ல விஷயத்த நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஒரு சில விஷயங்கள் வந்து வா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. குறிப்பாக என்னைய பயங்கரமாக இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து சமூக சேவையில் அதிகமாக வந்து ஈடுபடுவார். ஸோ அவரோட அந்த செயலை பார்த்து நானுமே வந்து ஈடுபட்டேன். அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சது அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் கால் பண்ணி அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணன்னா, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, தாதகாப்பட்டையிலேருந்து ருக்மணி அம்மாள், இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட நண்பர்கள் கிட்டேருந்து அவங்க கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டடாவை சொல்லிட்டு கிளம்புறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அப்டேட்டோட உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலத்தில் இப்போது நிறைய இடங்களில் மழை வந்துட்டுருக்கு. ஒரு சில இடங்களில் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே போகிற மாதிரி பிளான்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பைக்கில் போகிறவங்க கட்டாயமாக ஹெல்மெட் வந்து போட்டு போங்க. ரெயின் கோட்டை எப்பயுமே நம்மளோட சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கிற இடங்கள்லாம் வந்து இருக்குல்ல, அங்கே போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? ஸோ பபாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சொல்லப்போற விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாக இருக்க ஆரம்பிக்கும் பல பெண்களுக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திறமை அப்படின்றது காலத்துக்கேற்ற மாதிரி கூர்த்தீட்டப்பட வேண்டிய ஒரு வாள். அதை தொடர்ந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் பெண்கள் இந்த உலகத்தில் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடிய சாவியாக அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது தொழில்நுட்பமும் உலகமும் மின்னல் வேகத்தில் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பொண்ணு தன்னோட திறமைகளை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களுடைய உழைப்புக்கான சரியான மதிப்பும் நிரந்தரமான தொழில் பாதுகாப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் தொடர்ந்து பேசலான் இருக்கேன். தொடர்ந்து நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கணும்ன்ற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் உங்களுடைய வாழ்க்கை நாட்கள்ல தொழில் திறமைகளை வளர்த்துக் கொள்றது அப்படின்றது எந்த அளவுக்கு முன்னுரிமை நீங்க கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கொண்டு போக முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த ஸ்கில்ஸ் அப்படின்றத வளர்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. ஆனா அந்த ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கிறதுல தாமதமும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் வந்து ஒரு மூணு விஷயத்தை பத்தி பேசலான் இருக்கேன். என்ன அப்படின்னு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்ப திறன் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்குது. நம்ம எந்த துறையில இருந்தாலும் பரவாயில்ல, செயற்கை நுண்ணறிவு ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் கருவிகள், டேட்டா கையாளுறது, அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம துறை சார்ந்த மென்பொருள்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து ரேடியோ துறையில இருக்கேன் அப்படின்னும் போது இந்த துறையில எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை எல்லாத்தையும் நான் வளர்த்துக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னும் போது, இது தாண்டி அடுத்தடுத்து வேற என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்கில்ஸ் எல்லாமே வளர்த்துக்கிறது மூலியமா நம்மளால சக்சஸ் ஆக முடியும் இல்லையா? ஸோ அது வந்து கண்டிப்பா வேணும். அதே மாதிரி பல பெண்கள் வேலை வந்து கச்சிதமா செஞ்சிருவாங்க, ஆனா அதுக்கேற்ற ஊதியம் அப்படின்றத வந்து அவங்க பேசாம விட்டுருவாங்க. அதை பேசுறதுக்கான ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யறோம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கத்துக்கிறதையும் தாண்டி அடுத்தடுத்து நெட்ஒர்க்கிங்கை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்க்கறது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னு போது நம்ம யார்கிட்ட போய் நிற்போம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நிற்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம தொழில் ரீதியான ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது மூலியமா அவங்களுமே நமக்கு வந்து நல்ல நட்பு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாலாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலான்ருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இது வராது அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு தினமும் ஒரு சின்ன சின்ன ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கிறது மூலியமா பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் பல விதமான சவால்கள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்க முடியும் அப்படின்றத இன்றைக்கி நிகழ்ச்சி அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ திறமை அப்படின்றது ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய பலம். அந்த பலம் வந்து அவங்களை தொழில் ரீதியா மேன்மை அடைய வைக்கிறதுக்கும் அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்க தகுதியானவரா ப்ரூஃப் பண்றதுக்கும் தான் இந்த ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து கத்துக்கிறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கு மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோ அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினச்சிருப்பாரு தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை வந்து படிக்கலாம். விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல், த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: காஞ்சிபுர பட்டு புடவை, நெத்தி நிறைய பெரிய பொட்டு, தலை நிறைய மல்லிப்பூ, ஆனா மைக்கு கையில புடிச்சு பாடினா உலகத்தரம் வாய்ந்த பாப் மற்றும் ஜாஸ் இசையில அரங்கத்தை அதிர வச்ச ஒரு பொண்ணு, இந்தியாவின் பாப் இசையின் முடிசூடா ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்மபூஷன், உஷா உதுப் அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரே. மும்பையில ஒரு தமிழ் குடும்பத்துல பிறந்தவங்க தான் உஷா உதுப். எந்தவித முறையான பாரம்பரிய இசை கல்லூரியிலும் பயிலாம தன்னோட இயல்பான இசை ஆர்வத்தால் பாடத் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. 1931ல் சென்னையில் நைல் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ட்ரிங்கான்ஸ் இரவு விடுதியில் வந்து தன்னோட மேடை பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து சவால்கள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த காலத்துல திரையுலகத்துல லதா மங்கேஷ் மேலாக இந்திய பாப் மற்றும் பலமொழி திரைப்பட இசைக்கு இவங்க ஆற்றிருக்கக்கூடிய இந்த ஈடு இணையற்ற சேவையை பாராட்டி 2024 இந்திய அரசு இவங்களுக்காக நாட்டினுடைய 3வது உயரிய விருதா இருக்கக்கூடிய பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா துறைகளிலுமே பெண்களால சாதிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. இந்த 1969 பிறந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் போது அதுக்கு விருதுகள் கொடுக்கறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு சரித்திரமான விஷயம் தான். அப்படிப்பட்ட சாதனை பெண்கள் நம்ம ஊர்ல தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாத்தையும் தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட பகிர்ந்திருக்கேன். இதே மாதிரி லேச லேச நிகழ்ச்சியிலும் நிறைய பெண்களை அடுத்தடுத்து வரிசையை எடுத்து வச்சிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் நான் உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மூடி.
1: அப்பா அப்பா
2: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
1: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
2: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
1: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
2: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
1: ஆமாப்பா, அதுதான் சரி.
3: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: டைலரிங் அக்காலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து மிக முக்கியமான சொத்து அப்படின்னா அவங்களுடைய கண்கள் தான். இன்னைக்கு தையல் மற்றும் கைவினை வேலைகள் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய டிஜிட்டலில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி தீவிரமான கண் சொருவை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் அடுத்ததாக பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில இருந்தும் வந்து தையல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க.
3: அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன். நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னாச்சு
2: அழைக்கும்
1: காய் எப்படி மச்சான்?

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு சிலர்லாம் வந்து நண்பர்கள் கூட நண்பி கூட பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரியான சவால்கள் இருக்க ஆரம்பிக்குது, அது எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில தினமும் ஒவ்வொரு பெண்கள் கடந்துகிட்டு
6: போய் ஒரு நியூ பர்சன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
5: ஸோ ஒரு புது மனிதராக நான் உருவான மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்றத வந்து சுபா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சுபா, இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் வின் பண்ணும் போது அவார்டு வாங்கியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது?
6: பயங்கர ஸ்பெஷலான மூமெண்ட், கண்டிப்பாக மறக்கவே முடியாது. எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஸோ ஸ்பெஷல்,
5: ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான தருணங்களாக இருந்தது நான் அவார்ட்லாம் வாங்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுபா, இப்போ நீங்கள் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது, அந்த அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாடி கடினமான உழைப்பு அப்படின்றது உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கடினமான உழைப்பு, அதுக்காக நீங்கள் போட்ட எஃபோர்ட்டாக இருக்கட்டும், அதை பற்றி தான் சொல்லுங்கள். ஸோ அது எந்த அளவுக்கு இருந்தது, நீங்கள் எந்த அளவுக்கு சவால்களை கடந்து வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
6: ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு ரிஜெக்ஷன், அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ப்ரெஷர் தான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். நமக்கு அங்கே டைமே இருக்காது யோசிக்க. இதில் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. பியூட்டி தான், அந்த வாக் மட்டும்தான் அப்படின்னு நினைக்க முடியாது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது, கான்ஃபிடென்ஸ், நம்ம ஆட்டிடியூடு. Q&A ரவுண்டு இருக்குது, அது ரொம்ப ப்ரெஷரபுளான ஒரு, அதுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆக கூட நமக்கு டைம் இருக்காது நடுவில். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த வின் பண்ண மூமெண்ட்லாம் ஓகே, நம்ம பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்க்கெலாம் நமக்கு கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
5: மாடலிங் அப்படின்றது வெறும் மாடலிங்லாம் அப்படின் கிடையாது, வாக் மட்டும் கிடையாது, அதில் Q&A அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அது எப்படி இருக்குது, அது கவர்ற மாதிரி இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து வச்சு தான் நமக்கான அவார்டு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். மாடலிங் துறையும் வந்து சாதாரணமானது கிடையாது, அதுலேயுமே சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அந்த சவால்களை கடந்து தான் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட சுபா அவர்கள் ரொம்ப அருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமானியர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபா அவர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. சுபா அவர்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024, 2025, 2026 இது எல்லாத்துலேயும் பட்டம் வென்றிருக்காங்க. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடலிங் துறையில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ 2026 ஆண்டிற்கான மிஸ் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வென்றிருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய சுபா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நாம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும். சுபா, இப்போ நீங்க மாடலிங் துறையில எத்தனை அவார்டு வந்து இதுநாள் வரைக்கும் வின் பண்ணிருப்பீங்க?
5: மெயினாக 3 titles, மிஸ் டீன் தமிழ்நாடு 2024, மிஸ் தமிழ்நாடு 2025, மிஸ் சவுத் இந்தியா 2026. நடுவில் வந்து மாடல் ஆஃப் த இயர் 2026 தான் அதுவும். அதுக்கப்புறம் ஐகானிக் வாக், கோல்டன் வாக் இந்த மாதிரி.
4: ஸோ இந்த இளம் வயசுலேயே வந்து 5க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்காங்க அவங்களுடைய மாடல் துறையில். ஸோ ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீம்காக கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பித்து அதுக்கான விருதுகளை வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்க ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயுமே இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலி சைடில் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் வந்து பெண்களுக்கு பிடிச்ச துறைகளில் வந்து சாதனை பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கடந்து சுபா அவர்கள் இப்படி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபேமிலி சைடில் தான் வந்து சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். சுபா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபேமிலி சைடில் எந்த அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றது இருக்குது? அதே மாதிரி நீங்கள் அப்பா வந்து சினிமா துறைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது, ஆனால் அவரால் முடியல, அதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்பா அம்மா ஃபேமிலி சைடில் இருக்கவங்களாம்?
5: நான் வந்துட்டு ஒரு ஒரு டைட்டில்ல மோட்டிவேட் ஆகணும் இல்லையோ, என் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டைட்டில் கிடைச்சனா ஓகே நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் அவங்க கிட்ட இதுக்கு போகலாமா அந்த மாதிரி இருந்தது. இப்போ அவங்களே வந்துட்டு போ, நிறைய உன் பேஷனை நோக்கி போ, அதுக்கான ஒர்க்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க.
4: ஓகே, இப்போ என்னதான் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த சினிமா கனவு அப்படின்றது வந்து அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீமாக இருந்தது. ஸோ அது கிடைக்கிறதுக்காக என்ன மாதிரியான அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க?
5: ஆடிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுலயும் இப்போ ரிஜெக்ஷன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் கரெக்டா இன்னும் செட் ஆகல, ஹோப் இருக்கு.
4: அது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அதுல இருக்கு இன்னும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லலாம்?
5: இப்போ நான் இப்போ தான் அதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இந்த டைட்டில்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு மாடலாக இருந்துகிட்டே வந்துட்டு நம்மளால் அதை ட்ரை பண்ணும்போது இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஒரு காமன் பீப்புளாக இருந்து அதை வந்துட்டு ட்ரை பண்ணும்போது இன்னும் நிறையா இப்போ சொல்லிக்க முடியும். நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என் ஒர்க்ஸ் காமிச்சு கூட நான் போகலாம். பட் வந்துட்டு ஆஸ் அ நார்மல் பீப்புளாக ட்ரை பண்ணும்போது அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ரிஜெக்ஷன் வந்துட்டு நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நமக்கு கரெக்டான ரோல்ஸ் கிடைக்காம கூட இருக்கலாம்.
4: ஸோ சினிமாக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து இந்த மாடலிங் அப்படின்ற ஒரு துறையை சூஸ் பண்ணேன். ஆனால் அதில் இந்த மாடலிங் துறையில் நான் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமேட்டு சினிமாவுக்கு போகும்போது எனக்கு ரிஜெக்ஷன் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாத்தையும் கடந்து நான் இந்த இடத்துல இருக்கேன். ஆனால் அந்த ஹோப் மட்டும் எனக்கு நான் விட்டுற மாட்டேன், அந்த ஹோப் எனக்கு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சுபா, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஹோப் அதை வந்து விட்டுவே விட்டுறாதீங்க. அது வந்து உங்களை நீங்கள் நினச்ச இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க, ரொம்பவே நன்றி சுபா. நேர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே,

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: கேரட்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பப்பு காட்டில் ஒரு பெரிய கேரட்டை பார்த்துச்சு. அது சாதாரண கேரட் இல்லை, மாய கேரட். ஸோ இதை சாப்பிட்டா நான் வந்து சூப்பர் முயலாயிருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கேரட்டை நோக்கி போச்சு. ஸோ அந்த கேரட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வழியெல்லாம் அந்த கேரட்டை அந்த குட்டி முயல் வந்து இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுச்சு. அப்போ அங்கே எதிரில் வந்த அணில் வந்து முயலை பார்த்து கேட்டுச்சு, என்ன பப்பூ இவ்வளோ பெரிய கேரட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு. அதுக்கு முயல் சொன்னிச்சு, இது பெரிய மாய கேரட், இதை சாப்பிட்டா எனக்கு சூப்பர் பவர்லாம் வந்துடும், உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ அணில் என்ன பண்ணிச்சு, எல்லாருக்கிட்டேயும் போய் அது பாட்டுக்கு சொல்லிடுச்சு, பப்பு கிட்ட ஒரு மாய கேரட் இருக்கு, நம்மளும் அதை சாப்பிட்டா நமக்கும் சூப்பர் பவர் வரும் அப்படின்னு. ஸோ அங்கேருந்த விலங்குகள் எல்லாருமே படையா திரண்டு முயலோட வீட்டுக்கு போயிட்டாங்க. பப்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா அந்த கேரட் வந்து போகிற வழியிலேயே மறைஞ்சு போச்சு. ஸோ முயல் வந்து வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாரும் வந்து மாய கேரட் எங்கே எங்கன்னு சொல்லி எல்லாரையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பப்பு சொன்னிச்சு, இல்லை வர வழியிலேயே அது வந்து மாயமாயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு அது சொன்னதை யாருமே நம்பலை. அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப வச்சுச்சு. அப்புறம் எல்லாரும் அதை கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு விஷயம் பப்புக்கு புரிய வந்துச்சு, நமக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது ரொம்ப பெரிய ஒரு விளைவாக நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அது மாய கேரட்டா இல்லையா, இல்லை அது சூப்பர் பவர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பப்புக்கு தெரியாது, தெரியாமலே அது வந்து சொல்லிடுச்சு இல்லையா. ஸோ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. இதுதான் இந்த கதையோட அர்த்தம், நமக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. ஓகேவா குட்டி?
0: சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
2: தோனி.
0: தோனி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: UKG.
0: UKG, வெரி குட். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: பிங்கோ நேஷனல் ஸ்கூல்.
0: பிங்கோ கிட்ஸ் ப்ளே ஸ்கூல். ஓகே, சரி. உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
2: பென்னிக்கா, சியான், சானிகா,
0: என்னவே கலாய்க்கிறீங்க. சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம டோனி கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம்

0: நாடுகளா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும் தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்கள் ரொம்பவே விரும்புகிறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் வந்து ஏற்படலையா அடிக்கடி, ஸோ இது வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மேம் வீட்லேயே?
7: இப்போ எல்லாம் நிறைய சளி காய்ச்சல் அதிகமாயிட்டிருக்கு. ஃபஸ்ட் என்னென்னா, காய்ச்சல்ங்கிறது எதனால் வருதுன்னா, மோஸ்ட் ஆஃப் குழந்தைங்களுக்கு வர 90% காய்ச்சல் வந்து வைரஸ் தொல்லையினால தான் வருது. மீதி தான் வந்து இந்த டைஃபாய்டு, மற்ற பாக்டீரியா, மூளை காய்ச்சல் அந்த மாதிரி நோயினால வரது மீதி 10% தான். மோஸ்ட் ஆஃப் த காசஸ் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ்னால தான் வருது. அது வந்து பெருசாக பயப்படுறதுக்கான எதுவும் இல்லை. அது நீங்கள் வீட்டிலேயே எப்படி அறிகுறிகள் என்ன, வீட்டிலேயே நீங்கள் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எப்போ மருத்துவர் அணுகணும், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வைரஸ் காய்ச்சல்ங்கிறது ஒரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறது, ஸ்கூல்லேயே ஆகட்டும் இல்லை வீட்டிலேயே வந்து பெரியவங்கிட்டிருந்து குழந்தைங்களுக்கு வர்றது தான் இந்த வைரஸ் காய்ச்சல். இந்த வைரஸ் காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்பப்போ காய்ச்சல் வரும். காய்ச்சலுக்கு நடுவில் குழந்தைகள் நல்லா சுறுசுறுப்பாக விளையாடிட்டுருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்ருப்பாங்க, சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது நார்மலாக இருக்கும். எப்போ காய்ச்சல் வருதோ அப்போ மட்டும்தான் சோர்ந்து போவாங்க. இந்த சீரியஸான மற்ற தொந்தரவு இருக்கும்போது தான் ஃபுல் டைம்மே அவங்க டல்லாக இருக்கிறது வந்து மற்ற காய்ச்சல். இந்த வைரஸ் காய்ச்சலில் மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, காய்ச்சல் வரும்போது சோர்ந்து போயிடுவாங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ சளி காய்ச்சல் எதனால் ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாமே ஃபாலோ பண்ணால் சளி காய்ச்சல் ஏற்படுறதுக்கான அபாயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி சுவாரஸ்யமாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள்

0: நீ சொல்லலாம் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீதானே.
1: அப்பா அப்பா
2: கயல், என்ன ஆச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
1: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
2: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
1: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
2: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
1: ஆமாப்பா, அதுதான் சரி.
3: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம டோனி கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம டோனி கூட பேசிடலாமா? டோனி, நீங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவேன்னு சொன்னீங்கல்ல, என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
2: என்னது
1: புரியல?
2: ஜாலியா
1: இருக்குதா? கேள்விப்படுறேன், ஹோம்வொர்க் கொடுத்து ஜாலியா இருக்குன்னு சொல்ற
2: பையனை.
1: சரி, 1 2 3 சொல்றீங்களா? சொல்லுங்க.
2: 1 2 3 4 5 6 7 8 9 10
1: வெரி குட். கேட்ட உடனே டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு பெட் எல்லாம் பிடிக்குமா? வச்சிருக்கீங்களா?
2: நாய்க்குட்டிங்க
1: தான் இருக்குதா? வேற
2: இன்னொன்னு வந்து
1: பாடல்கள் தான். தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அடுத்ததா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி நம்ம இன்னோவேட்டிவா மாத்தி தரது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அர்ணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அர்ணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: தொடர்ச்சியா இந்த நேரத்துல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செம்மையா டேஸ்டா குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா தரக்கூடிய ஒரு ரெசிபிய சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் தான். ஸோ கேட்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் பயங்கர சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சக்கரவள்ளி கிழங்கு 2, கேரட் 1, பச்சை பட்டாணி 1/2 கப், அடுத்ததா ஓட்ஸ் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு, சீரகத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை. ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அது கூடவே வேக வச்ச கேரட், பட்டாணி, ஓட்ஸ் இதையுமே அது கூட சேர்த்து நல்லா மசிச்சுக்கணும். அடுத்ததா லாஸ்டா மிளகாய்த்தூள், சீரகத்தூள் மற்றும் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வடமாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதை வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறது தான் வேலை இல்லையா? ஸோ அதனால் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் தட்டி அதை வந்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இந்த சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா உள்ளார நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்தோம், இருந்தாலும் உள் பக்கம் நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் வெளியில் முறுமுறுங்க உள்ள நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் இந்த கட்லெட். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து இயற்கையாகவே அதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரட்டு, பட்டாணி இது ரெண்டுலையுமே குழந்தைங்களுக்கு தேவையான தாதுக்கள் மற்றும் விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிருக்கு, நார்ச்சத்துமே இதில் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த காய்கறிகள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கறது மூலிமா ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னியும் கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.
2: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தோனி தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. ஸோ தோனி மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையம் என்னன்னா 9787-70-107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமாவோ சொல்லுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அண்ட் இப்போ நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா இந்த நேரத்துல. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கூல் சம்மந்தமாகவும் எஜுகேஷன் சம்மந்தமாகவும் எப்படிலாம் அவங்கள டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க இந்த ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எல்லா டீச்சர்ஸும் மோஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ ஃபோன் பார்க்குறது மூலிமா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள்லாம் என்னென்ன மேம்?
4: இன்னைக்கு மாணவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. அதுல நல்லது இருக்கிறத விட தீமைகள் விளைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய வருது. அதுல கைண்ட்லி நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி வந்து மிக மிக முக்கியம். அந்த கல்வியோட நன்னெறி கல்வி, வாழ்க்கை கல்வி அவங்க கட்டாயம் கத்துக்கணும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதுல முக்கியமான விஷயமா இந்த வாழ்க்கை கல்வியை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த தீமையான விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கு. அது நம்ம பிரித்து பார்க்கறதுல தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சேஃப்டி அப்படின்றதுனால பெரிய கன்சர்னை வைக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கோம், டேடி மம்மி எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படின்னு. சப்போஸ் டேடி மம்மியால் முடியல, டேடி மம்மி அவைலபிள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்க தங்களை தானே காப்பாற்றிக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் முன்னாடியே கற்று வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் முக்கியமான விஷயமா டேடி மம்மியோட ஃபோன் நம்பர். ஸோ என்ன தான் அவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் வந்துருவாங்க. அது பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துறது தான் குழந்தைங்களோட வேலை. அதுக்கு குழந்தைங்களுக்கு ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பரை குழந்தைங்க தெரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட. பாபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஒரு மலையோட உச்சியில 60 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை சிலுவை, அதுவும் நைட் டைம்ல ஆயிரக்கணக்கான எல்இடி விளக்குகளால அப்படியே பளிச்சுன்னு ஒளிர்ந்துட்டு இருக்குங்க. அந்த இடத்துக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அமெரிக்காவோட இதாஹோ மாநிலத்தோட போய்சி நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயற்கை அடையாளம் தான் அது. அதை தான் டேபிள் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. டேபிள் ராக் போய்சி நகரத்தோட மையத்துக்கு தென்கிழக்கில் ராக்கி மவுண்டனோட போய்சி ஃபுட் ஹில்ஸ் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலை தூந்தாங்க. இதோட உச்சி கடல் மட்டத்திலிருந்து சுமாரா 3650 அடி, அதாவது 1115 மீட்டர் உயரத்தில் இருக்கு. போய்சி நகர மையத்திலிருந்து மட்டும் பார்த்தாலுமே இந்த மலை சுமார் 900 அடி உயரத்தில் இருக்கிறது மாதிரி காட்சி அளிக்குது. டேபிள் ராக்கோட முக்கியமான சிறப்பு அங்கிருந்து ட்ரெசர் வேலி, ஓஹி மவுண்டைன்ஸ், போய்சி ஃபுட் ஹில்ஸ் மாதிரியான பகுதிகளோட அழகான காட்சிகளை பார்க்க முடியுங்க. அதனால தான் இது உள்ளூர் மக்கள்கிட்ட பிரபலமான ஹைக்கிங் டெஸ்டினேஷனாகவும் இருக்கு. டேபிள் ராக் வெறும் சுற்றுலா இடம் மட்டும் கிடையாது, இதோட வரலாறு ரொம்ப அழகானது. இங்கே பல குகைகளும் பாறை விளிம்புகளும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 1860களிலேயே டேபிள் ராக்ல கல் வெட்டி எடுக்கக்கூடிய பணி தொடங்கிருச்சு. போய்சி நகரை சுற்றி இருக்கக்கூடிய பல சாண்ட்ஸ்டோன் கட்டிடங்களுக்கும் குறிப்பாக ஓல்டு இடாஹோ ஸ்டேட்டுக்கும் தேவையான கற்களில் பெரும்பாலானது டேபிள் ராக்லேருந்து தான் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. இன்றைக்கி இது ஒரு செயல்படும் ஸ்டோன் குவாரியாக தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் டேபிள் ராக்கோட கதை இதை விட பழமையானது. இந்த இடம் நார்தன் ஷோஷோன் மக்களுக்கு புனிதமானதாக இருந்ததாக குறிப்பிடப்படுதுங்க. உயரமான பிளேட்டு, பல குகைகள், பக்கத்தில் இருந்த வெந்நீர் ஊற்றுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சடங்கு மற்றும் சந்திப்பு இடமாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1893 சிறைச்சாலைகளுக்காக கல்வெட்டி எடுத்துகிட்டு இருந்த கைதிகள் இந்த பகுதியில் பூர்வகுடி மக்களோட மனித எச்சங்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த எலும்புகளோட மணிகள் மற்றும் வளையல்களும் கிடைச்சதுங்க. இதனால டேபிள் ராக் ஒரு பூர்வகுடி அடக்கஸ்தலமாக இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான ஆதாரமாகவுமே இருக்கு. இப்போ டேபிள் ராக்கோட மிகப்பெரிய அடையாளத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அதோட உச்சியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற சிலுவை. 1956 ஜெய்சி அமைப்பினர் இந்த சிலுவையை கட்டியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவத்தை ஊக்குவிக்கிறதும் கம்யூனிஸ்டத்திற்கு எதிராக நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறதும் இந்த திட்டத்தோட நோக்கங்களில் ஒன்றா இருந்ததா குறிப்பிடப்படுதுங்க. அதுக்கப்புறமா இந்த சிலுவை மற்றும் அது அமைஞ்சிருந்த நிலம் தொடர்பாக நீண்டகால சட்டம் மற்றும் சமூக பிரச்சனைகள் உருவானதுங்க. இன்னைக்கு டேபிள் ராக்கோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சிலுவை சுமார் 6 மாடி உயரம், 4500 பவுண்டு எடை, 2600 விளக்குகள். நைட்டில் அந்த விளக்குகள் ஒளிரும் போது போய்சி நகரத்திலிருந்து டேபிள் ராக்கு ஒரு தனித்துவமான காட்சி தெரியுங்க. ஆனால் இந்த மலை ஒரு வெறும் சிலுவையாலேயோ ஒரு ஹைக்கிங் ஸ்பாட்டாலேயோ மட்டும் பார்க்க முடியாது. இது இயற்கை பூர்வகுடி வரலாறு, கல் சுரங்க வரலாறு, சமூக விவாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சந்திக்கக்கூடிய இடமாக தாங்க இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜப்பானிய உளவியலாளர் ஆல்பர்ட் அட்லர் அவருடைய சிந்தனைகளை அடிப்படையாக வச்சு இச்சிரோ கிஷ்மி அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் தான் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மள எல்லாருமே மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாரும் நம்மளை வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருப்போம். ஐயோயோ, அவர் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு, ஐயோயோ, அவர் நம்மளை பற்றி இன்னைக்கு என்ன நினைச்சு போகிறது தெரியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்லையே நம்ம வந்து நம்மளுடைய நாட்களை வந்து கடந்து வருவோம். ஸோ இந்த ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அதாவது விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்ற இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த துணிச்சல் நமக்கு வந்து வரணும். அதாவது அவங்க என்ன தப்பா நினைச்சா என்ன ஆயிரப்போகுது, அவங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டுமே அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு துணிச்சல் வேணும். த கரேஜ் டு பி டிஸ்லைக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் ஆழமா இந்த புத்தகத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தகம் பேசுற இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, பணிப்பிரிவினை, செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய கடமை என்ன, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செய்யணும். இப்போ ஏதாவது நம்ம வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா கூட யோசிப்போம், ஐயோ இதை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதனால் இதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வேலையை, நம்ம கடமையை நம்ம வந்து செய்யணும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாரே நம்ம வந்து போகவே கூடாது. இந்த ஒரு புத்தகத்தில் ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த ஒரு புத்தகத்தை யார் படிக்கணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு புத்தகத்தை

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேரிலே கடைசியாக நான் களப்பயணத்துக்கு ஏற்காட்டில் இருக்கக்கூடிய காக்கம்பாடி கிராமத்துக்கு போயிருந்தேங்க. அந்த கிராமத்துக்கு போனப்போ எனக்கு ஒரு புது அனுபவம் கிடைச்சது. அங்கே நிறைய மக்களோடு வந்துட்டு பேசினேன். தருண், ஏற்கனவே நிறைய மக்களோடு பேசியிருக்கீங்களே, ஏன் இது மட்டும் புது அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி உட்கார்ந்து ரொம்ப அருமையாக ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்கங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான சில கோரிக்கைகளையுமே நம்மக்கிட்ட முன் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு அக்கா சொன்ன விஷயத்த வாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்கள் பேர்?
2: அமிர்த செல்வி.
1: என்ன கிராமத்தில் இருக்கீங்க?
2: நாங்கள் காக்கம்பாடி கிராமம்.
0: சரிங்கக்கா, இங்கே வந்துட்டு தேவையான வசதி உங்களுக்கு வந்துட்டு இந்த வசதியெல்லாம் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் எங்கள் கிராமத்தில் அப்படின்னா, என்னென்ன வசதி உங்களுக்கு தேவையாக இருக்குது?
2: எங்களுக்கு மெயினாக இங்கே வந்து ரேஷன் கார்டு இருந்தால் பரவாயில்ல. ரேஷன் கார்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போனாலுமே வாங்கிட்டு வர முடியல. ஒரு ரெண்டு மூணு நாள் பொழப்பு கெட்டு போகிறதா இருக்குது. ரேஷன் கார்டு எங்களுக்கு முக்கியமாக வேணும். அதே மாதிரி பஸ்ஸு, காலையில் சாயந்தரம் தான் பஸ்ஸு வருது. மதியான டைமில் ஒரு டைமில் எங்களுக்கு பஸ்ஸு வேணும். காலையிலையும் அதுவும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டைம் செட் ஆக மாட்டேங்குது. அதனால் நிறையா பேர் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வேனில் தான் பிடிச்சி அனுப்புகிறாங்க. சாயந்தர டைம்லேயும் கரெக்டாக 4 மணிக்கெலாம் பஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பழுங்க வந்து பஸ்ஸுக்கு வந்து சேர முடியல. ஒரு 4:30 கொடுத்தாங்கன்னா கூட போதும், பள்ளி கடத்த பிள்ளைங்க வந்து சேர்ந்துருவாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் பேகை மாட்டிட்டு ஒடியறத பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. உளுந்துருச்சிங்கன்னா அப்படியே தேய்ச்சி எடுத்துகிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பேகை மாட்டிக்கிட்டு ஓட்ட ஓட்டமாக ஒடியறாங்க. அதனால் ஒரு 4:30, நாங்களும் நிறைய டைம் போய் அங்கே கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க டைம் மாற்றி தரமாட்டேங்கிறாங்க. கரெக்டாக ஒரு 4:30 மாற்றி கொடுத்தாங்கன்னா போதும் சாயந்தர டைமில்.
0: அக்கா, இங்கே வந்துட்டு மருத்துவமனை வசதி இருக்குங்களா? அப்படி இல்லை அப்படின்னா மருத்துவமனைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது?
2: மருத்துவ வசதி இங்கே இல்லைங்க. இங்கே இல்லை, நாங்கள் ஏற்காடு போனால் தான். எமர்ஜென்சினாலும் ஏற்காடு போனால் தான். இங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை.
0: வனவிலங்கு பிரச்சனைகள் இங்கே இருக்குங்களா?
2: ஆமாம், எங்கள் தோட்டம்லாம் இப்போ தோட்டத்து வேலைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. அன்றைக்கி போன வாரம் நாங்கள் போய் பழம் எடுத்துகிட்ருக்கோம், எங்களுக்கு முன்னாடி இதுலேயும் 3 நேரமும் நின்றுட்டுருக்கு. அது சத்தம் போட்டாலும் போக மாட்டேங்குது, நம்ம பக்கம் திரும்பி தான் வருது. நாங்கள் பேசாமல் வெளியே வந்துட்டோம். பழம் நாங்கள் பழமும் தொழிலோ ஒன்றும் தொழிலை அது எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் தான் வெளியே வரமா ஒழிஞ்சு அது போக மாட்டேங்குது.
0: ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றி.
0: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த அக்கா. ரொம்ப நன்றி அக்கா, இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேரில் இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதே சமயத்தில் நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: அப்பா அப்பா
1: கயல், என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
0: ஒன்னும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட்டு. அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
1: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
0: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
1: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
0: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
4: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி.
3: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
4: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
3: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
4: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
4: நடைபெறும் இடம் சோனா வலியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
3: தொடர்புக்கு 9566646633.
4: அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம பிலியூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் ஏற்காட்டில். அந்த கிராமத்தில் தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு அருமையான பாடலை வந்துட்டு பாடியிருந்தாங்கங்க. அந்த பாடல் ரொம்பவுமே பெருசு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா உட்காந்து கோயிலில் ரொம்ப அழகாக பாடினாங்க. அந்த மூமெண்ட்டை இப்போ வரைக்குமே என்னால் மறக்க முடியல. அந்த பாடல்லேருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணப்படுது. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.

0: 我看那面你那个我记不记呀我记呀那个我的那路呀马上把你拉呀அம்மானுக்கு எட்டு குறே சொல்லறிய
1: எப்படிங்க இருக்கு ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யார் நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: பரதநாட்டிய பிரியர்களா நீங்க?
4: அப்போ ரெடியா இருங்க.
0: நமது சேலத்தில் இனிய வேல்முருகன் டான்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்புல
4: மாபெரும் பரதநாட்டிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
0: நடைபெறும் நாள் ஜனவரி 30, 2027 சனிக்கிழமை.
4: நடைபெறும் இடம் கைலாஸ் மான்சரோவர் சிபிஎஸ்இ சைனிக் ஸ்கூல் சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
4: முன்பதிவிற்கு 9962727804.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கையை பத்தி நம்ம பேசும்போது பெரிய பெரிய மரங்களையும் அழகான வண்ண மலர்களையும் மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சில தாவரங்கள் அதோட பேர மாதிரியே நமக்கு தெரியாம பல சுவாரஸ்யமான கதைகளை வச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு தாவரத்தை பத்தி தான் இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த தாவரத்தோட பேரு குறிச்சி பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா காய்ச்சல் காய் அப்படின்னுமே சொல்லுவாங்களாங்க. பல்வேறு பொது பேர்களுமே இதுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த தாவரம் இந்திய துணைக்கண்டம் மட்டுமில்லாமல் மத்திய மற்றும் தெற்கு ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா மற்றும் சீனால சில பகுதிகளையும் பூர்வீகமாக கொண்டதா இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயங்க, இந்த தாவரத்தோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா ஹோலாரெனா பியூபேசின் அப்படின்றது தாங்க. தாவரங்களை அடையாளம் காண அறிவியல் பெயர்கள் ரொம்பவுமே முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரே தாவரத்துக்கு வேற வேற பகுதிகளில் வேற வேற உள்ளூர் பெயர்கள் இருக்கலாம். அதனால தான் தாவரவியலில் அறிவியல் பெயர் அப்படின்றதே ஒரு பொதுவான அடையாளமாக இருக்கு. இந்த தாவரம் ஹோலாரெனா அப்படின்ற பேரினத்தை சேர்ந்தது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹோலாரெனா புபேஷி இப்போ IUCN ரெட் லிஸ்ட்ல லீஸ்ட் கன்சர்ன், அதாவது குறைந்த அக்கறை அப்படின்ற பாதுகாப்பு நிலை பட்டியலில் இருக்குங்க. அதாவது உலக அளவில் இந்த தாவரத்தோட பாதுகாப்பு நிலை இப்போ அதிக அச்சுறுத்தலில் இருக்கிறதா வகைப்படுத்தப்படலை. ஆனால் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை மட்டும் பாதுகாக்கிறது கிடையாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு உயிரினமும் இந்த சூழியல் அமைப்போட ஒரு பகுதியாக தாங்க இருக்கு. இந்த தாவரத்தோட விதைகள் இந்தியாவில் இந்திரஜா அப்படின்ற பேரில் ஆயுர்வேத மருத்துவ பயன்பாட்டுக்காக விற்கப்படுது. இதுக்கான ஆதாரமுமே இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க, பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு தாவரம் பயன்படுது அப்படின்றதையும் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு அது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சிகிச்சை அப்படின்றதையும் ஒன்றா எடுத்துக்க கூடாது. அதனால எந்த மூலிகையையும் அப்படி இல்லைன்னா தாவரத்தையும் மருத்துவ பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி தகுதியான மருத்துவ நிபுணரோட ஆலோசனை அவசியங்க. இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இயற்கை எவ்வளவு பெரிய அறிவு களஞ்சியம் அப்படின்றது நமக்கு புரியுதுங்க. ஒரு சாதாரணமாக தெரியக்கூடிய செடி, அதுக்குள்ள ஒரு அறிவியல் பெயர், ஒரு புவியியல் வரலாறு, பல உள்ளூர் பெயர்கள் மற்றும் மனிதர்களோட பாரம்பரிய அறிவோட இணைந்த ஒரு நீண்ட கதை. இது தாங்க இயற்கையோட அழகு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: ஒரு சமூகத்தோட அடையாளம் எதுல இருக்குன்னு கேட்டா மொழியில இருக்கலாம், அவங்களோட உணவுல இருக்கலாம், இல்ல அவங்களோட உடையில இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த சமூகத்தோட கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை தான் அவங்களுடைய அடையாளத்தை இன்னும் அழகா வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம் தான் லெஸ்கின்ஸ். லெஸ்கின்ஸ் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான சின்னம் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? கழுகுதாங்க. லெஸ்கின்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். அதில் சொல்லப்படாத கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை பற்றி தாங்க இப்போ நம்ம பேச போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. நேர்களே, லெஸ்கின்ஸோட கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான சின்னம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது கழுகுன்னு. லெஸ்கின்ஸ் மொழியில் கழுகுக்கு லெக் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. லெஸ்கின் கலை பொருட்கள்லேயோ இந்த கழுகு ஒரு பொதுவான சின்னமாக பயன்படுத்தப்படுது. இந்த கழுகு அவங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு மதிப்பான சுதந்திரத்தோட தொடர்புபடுத்தப்படுது. சுதந்திரம் அப்படின்றது லெஸ்கின்களோட கலாச்சாரத்திலையும் வரலாற்றிலையும் மறுபடியும் வரக்கூடிய கருத்தாக குறிப்பிடப்படுதுங்க. அதனால தான் அவங்களுடைய சமூக அமைப்புலையும் சமத்துவம் மற்றும் தனித்துவத்துக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சரி, இப்போது அவங்களுடைய சமூக அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? லெஸ்கினோட சமூகம் ஜமாத் அப்படின்ற அடிப்படையில் இருந்ததாங்க. அதுக்குள்ளே சுமார் 200-300 வரையிலான சைஷில்கள், அதாவது குளங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. ஒவ்வொரு குளத்துக்குமே அதோட சொந்த கிராமமும் மலையும் இருந்திருக்கு. அந்த கிராமங்களுக்குள்ள தனித்தனி பகுதிகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தோட முக்கியமான பொது பிரச்சனைகளை பற்றி முடிவெடுக்க ஆண் குடியிருப்பாளர்கள் ஒன்று கூடும் கிம் அப்படின்ற கூட்டமுமே இருந்ததுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் லெஸ்கிவால். லெஸ்கிவால் அப்படின்றது லெஸ்கின்களோட எழுதப்படாத கௌரவம் மற்றும் நடத்தை விதிமுறை தான். சின்ன வயசுலேருந்தே இந்த நெறிமுறைகள் சமூகத்தின் மூலமாகவும் பெற்றோர்கள் மூலமாகவும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டதுங்க. இதில் ஒழுக்கம், அறநெறி, தாராள மனப்பான்மை, பெண்களோட கௌரவத்தை பாதுகாக்கிறது மாதிரியான மதிப்புகளுமே இருந்தது. இப்போது மொழி, இவங்களோட மொழி லெஸ்கின் மொழி, வடகிழக்கு காகசியன் மொழி குடும்பத்தை சேர்ந்தது தாங்க இந்த மொழி. இதில் 3 முக்கிய நெருங்கிய தொடர்புடைய கிளை மொழிகள் இருக்குங்க. குரின், அக்தி, கூபா அப்படின்ற மொழி. இதில் குரின் கிளைமொழி ரொம்பவுமே பரவலாக பேசப்படுறதாகவும், அக்தி தென்கிழக்கு தாகிஸ்தானில் பேசப்படுறதாகவும், கூபா வந்துட்டு வடக்கு அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய லெஸ்கின் மக்கள் கிட்ட பரவலாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது ஒரு சமூகத்துக்குள்ளேயே மொழியோட பயன்பாட்டிலையும் பிராந்திய வேறுபாடுகள் இருந்திருக்குங்க. அடுத்ததான் அந்த கலாச்சாரத்தில் இன்னொரு அழகான பகுதி அப்படின்னா நடனம் தான், லெஸ்கின் நடனம். குறிப்பாக லெஸ்கின் கா அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஆண் நடன கலைஞர் கழுகு மாதிரி அசைவுகளை வெளிப்படுத்துவார். கால் விரல்களில் நின்று கைகளை வேற வேற திசைகளில் அசைச்சு மெதுவாக மற்றும் வேகமான தாளங்களுக்கு ஏற்ப நடனம் ஆடுவார். பெண் நடன கலைஞர் அன்னத்தை மாதிரியே மென்மையான அசைவுகளோட நடனம் ஆடுவாங்க. இந்த நடனத்துக்கு லெக் அப்படின்ற கழுக குறிக்கக்கூடிய சொல்லிலிருந்து பெயர் வந்ததாக குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் லெஸ்கின்கள் கிட்ட போர்களை பற்றிய காவிய வரலாற்று பாடல்களுமே பிரபலமாக இருந்திருக்குங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய ஒரு ஸ்டோரி சொல்கிறதுனால தான். யாருடைய ஸ்டோரின்னு கேட்குறீங்களா? மோரிஸ் குட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேர். நிறைய பேருக்கு வந்து இவரை தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நிறைய இணையதளங்களில் இவரை பற்றின ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மோரிஸ் இ குட்மேன் அப்படின்றது அவருடைய பேராக இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னா, த மிராக்கிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நாகராஜி இந்த மிராக்கிள் மேன் அப்படின்ற ஒரு பேர் இவருக்கு வச்சுருக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ இவருடைய ஃபுல் கதையும் சொல்கிறேன். அப்போ வந்து ஏன் இவரை மிராக்கிள் மேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். 1981 மார்ச் மாதம் வரைக்கும் மாரிஸ் குட்மேன் ஒரு வெற்றிகரமான மனிதராக இருந்தார். அதாவது சொந்தமாக அவருன்னு ஒரு விமானம் வச்சு ஓட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பணம் அவர்கிட்ட இருந்தது. ஒரு விமானியாகவும் பெரிய இன்சூரன்ஸ் நிறுவன உரிமையாளராகவும் இருந்தார். உலக அளவில் தெரியப்படக்கூடிய ஒரு சேல்ஸ்மேனாகவும் வந்து இருந்தார் மோரிஸ் குட்மேன். அவரோட வாழ்க்கையில்

அவர் நினைச்சதை எல்லாம் சாதிச்சுட்ட ஒரு உணர்வோட வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனிதர் தான் மோரிஸ் குட்மேன். மார்ச் மாதம் 10ஆம் தேதி 1981 அவர் எப்பயும் போல செஸ்னா ரக ஒரு சிறிய விமானம் வச்சிருப்பாரு. ஸோ அந்த விமானத்தில் அவர் அப்பப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய விமானத்தை அவர் எடுத்துக்கிட்டு செசாபிக் விரிகுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அங்கே வந்து பறந்துக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு எதிர்பாராத விதமாக அந்த விமானத்தோட இன்ஜின் வந்து அப்படியே பவர் கம்மியாக ஆரம்பிக்குது. அவர் வந்து என்ன ட்ரை பண்ணுறாரு, அந்த விமானத்தை வந்து நம்ம கீழே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கவனக்குறைவாக என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த உயரமாக இருந்த அந்த மின்சார கம்பிகளில் அந்த விமானம் மாட்டிக்கிச்சு. ஸோ தலைகீழாக கீழே விழுந்து அந்த விமானம் வந்து நொறுங்குதுங்க. ஸோ இந்த விபத்துக்கு அப்புறமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாரு மாரிஸ் குட்மேன். அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாகுது, பிழைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மிராக்கிள் மேனுடைய ஸ்டோரியை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அவருடைய நினைவுகளை வந்து இன்னைக்கு சுமந்துகிட்டு அந்த சாலை வந்து செரி ரோடுன்னு இருக்கிறது பெருமையா இருக்கு. அவர் வந்து உண்மையிலே இந்த ஒரு புகழுக்கும் இந்த ஒரு நிலை நிற்கக்கூடிய அந்த பெயருக்கும் அவர் வந்து என்னைக்குமே பாத்திரமானவர், இன்னைக்கும் போற்றப்பட வேண்டியவர். அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ணங்கள், இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கான அவருடைய ஒரு அக்கறை, அது மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நேசம், அதெல்லாம் சிறப்பாவே இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் சேலம் ஃபாரஸ்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சுகீர்தராஜ் கோயில் பிள்ளை அப்படின்றவர் அவரை பத்தி புகழ்ந்து என்கிட்ட பேசினார். இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர்களா மட்டும் இங்க வராம இந்த விஷயங்களை எல்லாம் பாதுகாக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு அவங்ககிட்ட வந்தோடனே அவங்க வந்து அதை சிறப்பா செஞ்சு நமக்கு ஒரு முன்மாதிரியான பாதையை அவங்க வகுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதைதான் நம்ம இன்னைக்கும் நினைக்கணும். அவர் பேர்ல அந்த செரி ரோடு இன்னைக்கு இருக்குது. ஆனா சில காலங்களுக்கு முன்பு அது வந்து சேரராஜன் சாலை அப்படின்ற மாதிரி அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் கெசட்ல வந்து செரி ரோடுன்னு தான் இருக்கு. அந்த பெயர் வந்து நிலைக்கணும்னு தான் நாங்க வந்து சேலம் வரலாற்று சங்கத்துல வந்து நினைக்கிறோம். சேலம் மாவட்டத்துக்கும் நீதித்துறைக்கும் வனத்துறைக்கும் அவர் செஞ்ச சேவைகளுடைய நினைவாகத்தான் இந்த சாலை அவருடைய பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணிகள் வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்குது. அதனால அவருடைய பெயர் வந்து செரி ரோடு அப்படின்றதுல அவருடைய பெயர் நிலைக்கிறத நாங்க ரொம்பவே விரும்புறோம். அந்த சாலையின் பெயர் செரி ரோடாகவே இருக்க வேண்டும் என்றும் அவருடைய சேவைகளையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அந்த நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. இன்னைக்கு மோரிஸ் குட்மேன் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு, தனியாக விமானம் வச்சு அந்த விமானத்தை அப்பப்போ அவர் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பாருங்க மோரிஸ் குட்மேன். அப்படி ஒரு முறை செசாஸ்பிக் விரிகுடா அப்படின்ற பகுதியில் அந்த விமானம் பறந்துட்டுருக்கிறப்ப அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்து நொறுங்கிருதுங்க. நினச்சி பாருங்கள், ஒரு விமானம் கீழே விழுந்து நொறுங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளார் இருக்கிற நபருக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கும். ஸோ அப்படி மோரிஸ் குட்மேன் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அவரை. ஸோ அங்கே போனதும் மருத்துவர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இப்போ அவ்வளோவா இனிமேல் வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அவருடைய கழுத்து எலும்புகள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த எலும்புகள் வந்து முறிஞ்சிருது. அவருடைய குரல் வலை, அதாவது சுவாசிக்க உதவுற டயாப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. உணவு அவர் சாப்பிட்றது அப்படின்றது பாசிபிளே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி அவருடைய சிறுநீரகம், வயிறில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய உறுப்புகள் வேலை செய்கிறது நிறுத்திடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு நபர் திரும்ப மீண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ மருத்துவர்கள் அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமே இவர் வந்து

ஒரு செடி மாதிரி தான் இருப்பாங்க. செடி நம்ம பார்த்துருப்போம், அது பாட்டுக்கு இருக்கும், தொட்டால் கூட வந்து அதே இடத்துல தான் இருக்கும், நகர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் மாதிரி, ஒரு செடி மாதிரி தான் வந்து இனிமேல் இவர் எதுவும் பண்ண முடியாது, இவரால் நடக்க முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது, சொந்தமாக மூச்சு கூட விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் அந்த ஒரு ரிப்போர்ட்டை தான் கொடுக்குறாங்க. அவருடைய கண்களை தவிர மற்ற எந்த உடல் உறுப்புகளையும் அவரால் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள் அவருக்கு எப்படி இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்த ஒரு மனிதர் மோரிஸ் குட்மேன், சொந்தமாக விமானம் கூட வச்சுருந்தார். ஸோ உலக அளவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒருத்தர் அப்படின்னும் சொல்லலாம். இப்படி உடம்பு முழுவதும் முடங்கி போனாலும் எப்படி அதிலேருந்து மீண்டு வந்தார் அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன ஆச்சு, காலேஜ் முடிஞ்சு இவ்வளவு லேட்டா வந்திருக்க?
1: ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடந்துச்சு, அதான் லேட். அது இருக்கட்டும், வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த உரல்ல ஏன் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கு? அப்படி தண்ணி தேங்க விடாதீங்கப்பா.
0: என்னமா உரல்ல தண்ணி தேங்கினா என்ன ஆக போகுது?
1: அப்பா, அப்படி உரல், உடஞ்ச பாத்திரம், டயரு, இது மாதிரியான இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்கிறது மூலமா கொசு உற்பத்தி ஆகும். இதனால டெங்கு காய்ச்சல் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மழை தண்ணி எல்லாம் தேங்க விடாதீங்கப்பா.
0: நீ சொல்றதும் சரியாதான் படுது. சரி இரு, நான் போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்.
1: ஆமாப்பா, அதுதான் சரி.
2: சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து டெங்கு காய்ச்சல் மாதிரியான நோயிடமிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்றைக்கி மோரிஸ் குட்மேனுடைய வாழ்க்கை கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு விமான விபத்தில் அவருடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமாகுது. அவருடைய கழுத்து எலும்புகள் வந்து முறிஞ்சு போகுது, சுவாசிக்க முடியாமல் போகுது. அவருடைய சிறுநீரகம் மற்ற உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து போகுது. அவர் வந்து ஒரு செடி மாதிரி தான், அவரால் நடக்கவோ பேசவோ சொந்தமாக மூச்சு கூட விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்படி இருந்த ஒரு நபர் எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தார் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை நான் வந்து இப்போ சொல்கிறேன். அதாவது கண்கள் மட்டும்தான் அவரால் சிமிட்ட முடியும். அப்படி இருந்தப்ப எப்படி அதிலேருந்து வந்தார் நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? அவருடைய மைண்டு, அந்த மைண்டோட பவரை பயன்படுத்தி தான் அதிலிருந்து அவர் மீண்டு வந்தாருங்க. அவரை பார்த்துக்கிற அவருடைய சிஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருக்கு அந்த எழுத்துக்கள்லாம் தெரிகிற மாதிரி ஒரு அட்டையை வந்து காட்டி அவங்க கண் இமைகளை வந்து சிமிட்டுறது மூலயமா அந்த வார்த்தைகளை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவரை. இப்போ மருத்துவமனையில் அவருடைய மைண்டு அவர்கிட்ட தானே இருக்குது. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ கூட அந்த முடிவு எடுக்கிற சமயத்தில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதா மருத்துவருடைய ரிப்போர்ட். நான் கிறிஸ்மஸ் பண்டிகைக்குள்ளார என்னுடைய சொந்த காலில் நடந்து நான் வெளியே போவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இவரால் கண்ணை தவிர வேறு எதுவுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வென்டிலேட்டர் அதோட உதவி இல்லாமல் சொந்தமாக இவரால் மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களுமே சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டயாபிராம் அது இல்லாமல் மூச்சு விடுறது பாசிபிளே கிடையாது, ஆனால் அது இல்லாமலேயே மூச்சு விடுற ஒரு பயிற்சியை தினமும் விடாமுயற்சியோட முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. உலகத்திலேயே தன்னுடைய சொந்த முயற்சியால் சுவாசத்தை மீட்டெடுத்த ஒரே நபர் இவர் தான், மோரிஸ் குட்மேன். எப்பயும் போல ஒருத்தர் நடந்தால் எப்படி நடக்க முடியும்? ஸோ அவர் மருத்துவமனையை விட்டு அப்படி நடந்து போகிற மாதிரி அவருடைய மைண்டில் அதை நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதுதான் கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விஷுவலைசேஷன். அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் மைண்டில் மட்டும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி அவர் எப்படி அவருடைய மனதில் அந்த ஒரு காட்சியை படுத்தினாரோ, மருத்துவர்களுடைய ரிப்போர்ட்லாம் எப்படி வந்துச்சோ, அதற்கு எதிராக நடக்கவே முடியாதுன்னு சொன்ன மோரிஸ் குட்மேன் அவர் குறிப்பிட்ட அந்த டேட்டில் எந்திரிச்சு நடந்து அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே போகிறாரு. ஸோ இது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இன்றைக்கு வரைக்குமே பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. சீக்ரெட் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் கூட இவரை பற்றின விஷயங்கள் நிறைய இருக்கும். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: யாரு நம்பர்னே தெரியல மச்சான்.
2: ஏன்டா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க?
1: என் ஃப்ரெண்டு என்னை விட்டுட்டு போய் பானிபூரி சாப்பிட போயிட்டான்டா.
2: விடு மச்சான், இதெல்லாம் வீரனுக்கு சகஜம்.
1: சரி நீ வீரன் தானே, நான் ஒரு கேள்வி கேக்கிட்டா?
2: என்ன இந்த டென்ஷன்ல ஒரு கேள்வியா?
1: அழைக்கும் காய் இது.
2: காய் எப்படி மச்சான் அழைக்கும் எனக்கு தெரியாது.
1: வாழைக்காய்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. மோரிஸ் குட்மேனுடைய வாழ்க்கை கதையை இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பெரிய விபத்து, இந்த விபத்தில் கண் இமைகளை தவிர மற்ற எந்த ஒரு புள்ளியும் அவரால் அசைக்க முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அவர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த டேட்குள்ளார நான் வந்து இந்த மருத்துவமனையிலேருந்து நடந்து என்னுடைய சொந்த காலால் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. தினமும் அவர் அந்த பெட் ரெஸ்டில் இருக்கும்போது தன்னுடைய மனதில் அந்த ஒரு விஷயத்தை வந்து காட்சிப்படுத்திக்கிட்டே இருப்பார். திரும்ப திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நடந்து அவர் வெளியே போகிற மாதிரி, நடந்து வெளியே போகிற மாதிரி அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவருடைய மைண்டில் என்ன ஒரு விஷயம் வந்து அவர் கிரியேட் பண்ணாரோ அந்த ஒரு விஷயம் ரியலாக நடந்தது. மருத்துவர்கள் ரிப்போர்ட் வந்து நடக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஆனால் அவர் டாக்டர் சொன்ன அத்தனை கணிப்புகளையும் தாண்டி அந்த விபத்துக்கு அப்புறம் ஒரு 8 மாதங்க, அந்த 8 மாதத்தில் கரெக்டாக மார்ச் மாதம் அந்த விபத்து நடக்குது. நவம்பர் மாதம் 1981 அவரோட சொந்த காலில் அந்த மருத்துவமனையை விட்டு வெளியே வராரு மோரிஸ் குட்மேன். ஸோ அதற்கப்புறம் இந்த மாதிரி மைண்டை பயன்படுத்தி தன்னுடைய அந்த இக்கட்டான சூழல்லிருந்து வெளியே வந்ததை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு எவ்வளோ இடத்துல அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அப்படி தான் உலக புகழ்பெற்ற த சீக்ரெட் ஆவணப்படத்துலையும் இவர் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்திருப்பார். அதற்கப்புறம் அந்த ஆவணப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உலகளாவிய மேடைகளில் பல பெரிய பெரிய நிறுவனங்கள், ஸோ அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இவருடைய பயணம் வந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். பல கோடி மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தது எதனால் அப்படின்னா, பிலீவ், என்னால் நடந்து போயிட முடியும், மருத்துவர்கள் சொன்னால் சொல்லட்டும், மருத்துவர்கள் வந்து சொன்னால் நம்ம வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிடுவோம் இல்லைங்களா. ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்போம். ஆனால் அந்த மனநிலையை உடைச்சி, ஸோ எல்லாத்த விட என்னுடைய மைண்டோட பவர் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அவருக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும், எவ்வளோ பெரியதாக இருந்தாலும், அந்த மைண்ட் செட், மன உறுதி அதை விட பல மடங்கு பெரியது அப்படின்றத இந்த ஒரு கதையிலேருந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மாரிஸ் குட்மேனுடைய வாழ்க்கை கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஒரு கட்டத்துல ஒரு சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறுறாருங்க. ஆரம்பத்துல ஒரு விமானியாவும் ஒரு தொழிலதிபராகவும் அதற்கப்புறம் சொந்தமா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறவராகவும் இருக்கிறாரு மோரிஸ் குட்மேன். ஸோ ஒரு டர்னிங் பாயிண்ட், அந்த டர்னிங் பாயிண்ட்ல அவருக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்து மூலமா மீண்டு வராரு. மீண்டு வந்ததுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கை பல்லாயிரம் கணக்கான மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவரோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இவர் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண விஷயங்கள் மற்றவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. மருத்துவமனையில படுத்த படுக்கையா இருந்தப்ப அவர் வந்து ஒரு நோயாளியா பார்க்காம நான் சீக்கிரமா ஓட போறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை மட்டும் அவருடைய மூளைக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தார். ஸோ இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் கூட வியக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த மூளை நரம்புகளோட அந்த விஷயம் இருந்திருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருந்திருக்கு. நேர்மறை எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் திங்கிங் பற்றி நிறைய விஷயங்களை இவருமே வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த ஒரு பெட்டில் இருந்து மீண்டு வந்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த நேர்மறை எண்ணம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை விபத்து, இன்னொரு முறை விபத்து, உடல் முழுவதும் முடக்கம் அப்படின்னு எத்தனையோ முறை வீழ்ந்தாலும் கண்டிப்பாக வந்து மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையால் மீண்டு வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறாரு மாரிஸ் குட்மேன். இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேயர்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும், சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் கூட இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த கதை மூலமா ஒரு பெரிய ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு ரீல்ஸில் ஒரு விஷயம் பார்த்தேன். ஸோ நம்மளுடைய எண்ணம் தான் ரொம்ப ரொம்ப இன்றியமையாது. அதாவது நமக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தங்க வந்து பண்ணுற சில விஷயங்கள் நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம், அது நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான். ஸோ நம்ம வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோஸில் பார்த்தேன். ஸோ இவரோட கதைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து பொருந்தி போகுது. ஸோ அவருடைய மனம் படி, அவருடைய எண்ணம் படி அப்படியே வாழ்க்கை ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய மனதையும் மாற்றிக்கிட்டா போதும் அப்படின்றதுக்கு இவருடைய கதை ஒரு பெரிய உதாரணம். அது ஹெல்த்தாக மட்டும் இல்லைங்க, வெல்த்தாக கூட இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா கூட வந்து இருக்கலாம். நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.